0: 8:05:22°C 26° ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது திங்கட்கிழமை இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக எங்களை பின்தொடரலாம். யூடியூபில் இப்பொழுது காணொலிகள் பதிவுகளாக பிரத்யேகமாக நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்வையிட ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அது மட்டுமில்லாமல் தொடர்பு கொள்ள 416-8242-412-12 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதேவேளை செயலிகள் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் நீங்கள் விரும்பி கேட்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோரிலும் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பிலக்கம் 416-8242-12-12. நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் 20°C ஆக இருக்கின்றது. உடல்நிலை 21°C ஆக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: திங்கட்கிழமை இரவு காற்றலை புதிய மனத்தை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். 8 மணி கடந்து முடிஞ்சா தொடங்கும் இன்றைய நாளும் உங்களுக்காக தரவுகள் ஆய்வுகளை மையப்படுத்தியதான கேள்வியாக அமைய காத்திருக்கிறது. ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு விஷயத்தோடு நாங்கள் வருவோம். இன்றைய நாளில் கொண்டு வந்திருக்கின்ற விஷயம் இப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த வித்தியாசமான விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், பொதுவாக அதாவது இங்கே கனடாவில் இருக்கின்ற பலர் செய்கின்ற ஒரு விடயத்தை தான் நாங்கள் ஞாபகப்படுத்த போகின்றோம் என்று சொல்லி சொல்லலாம். அந்த கேள்வி இதுதான். கனடாவை பொறுத்தவரையில் கனடாவில் இருக்கின்றவர்கள் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் மில்லியன் கிலோகிராம் கணக்கான பொருட்களை இவ்வாறு வீசுகின்றார்கள். அது என்ன பொருள் அப்படி என்று சொல்லி உங்களிடம் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே மில்லியன் கணக்கான பொருட்களை ஆண்டுதோறும் அவர்கள் வீசுகின்றார்கள். இந்த பொருட்கள் பாவனைக்குரிய பொருட்கள் அப்படி என்று சொல்லியும் புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. பாவனை செய்யக்கூடிய பொருட்கள் ஆனால் அவர்கள் வீசப்படுகின்றது அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பொருள் என்று சொல்லி தெரிந்தால் நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு சொல்லலாம். 416-5544-400.

0: நேரம் 8:10 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் முதல் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான். கனேடியர்கள் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பொருட்களை வீசுகின்றார்கள். இவை பாவனைக்குரிய பொருட்களாக இருக்கின்றன. அவை இவை என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் பதில் தெரிந்தால் அழைத்து சொல்லலாம். 4164544 எங்களோடு நீர்கள் வந்திருக்கிறாங்க. என்ன பதிலோடு வந்திருக்காங்க கேட்டு பார்க்கலாமா சஞ்சீவன்?
1: நிச்சயமாக. யாரும் பேசலாம் எங்களோடு. வணக்கம்.
2: உணவு பொருட்கள் உணவு பொருட்கள், அதாவது மரக்கறி பழங்கள் கூடுதலா இருக்கிறது. கூடுதலா வாழைப்பழம் எல்லாம்
1: சரி பார்க்கலாம். அது வாண்டு. நன்றி நிகழ்ச்சி.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: அடுத்த நேரிடம் செல்லலாம். யார் என்று பார்க்க போன்றோம். வணக்கம்.
1: என்ன பிள்ளை இருக்கு? வணக்கம்.
3: வணக்கம். நான் ஸ்ரீஸ்கந்தராஜா பேசுறேன்.
0: ஸ்ரீஸ்கந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
3: நீங்க
1: நல்லா இருக்கிறோம்.
0: சரி ஸ்ரீஸ்கந்தராஜா, என்ன பதிலாக இருக்கும்?
3: இந்த பதில் வந்து சிறுபிள்ளைகள் பாய்க்கிற பொருட்கள், விளையாட்டு சாமான்கள் இருந்து அவைகள் பாய்க்கிற தளவாடங்களும், மற்றது பெரியாக்கள் பாய்க்கிற வீடுகள் மாறைய கொள்ளைய தளவாடங்கள் இதெல்லாம் தெரியணும்.
1: நல்லா கவனிச்சிருக்கீங்களா? சரி பார்க்கலாம் அந்த பொருளான. நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜா.
3: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம். அடுத்தவர் யாருன்னு பேசலாம் எங்களோட நிப்பில். வணக்கம்.
0: உடுப்பட்டி ராஜா, மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? கன காலத்துக்கு பிறகு மகிழ்ச்சி. சரி நீங்க என்ன பதில் நினைக்கிறீங்க?
4: ஒரே ஒரே பதில் தான். உலகம் வந்து நடக்கிற விஷயம் தான் பிளாஸ்டிக் போட்டது.
0: பிளாஸ்டிக்
1: பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். நன்றி
4: நன்றி
1: நன்றி. 4164544 கூட அடுத்தவர் யாருன்னு பேசலாம் எங்களோட. வணக்கம்.
5: வணக்கம். இருக்கிற டோமே சந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுமா இருக்கிற டோமே சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: வீட்டுல சொல்ல வேண்டியது வெளியில சொல்றீங்க. சரி எக்ஸ்பயர் இருக்காங்க. நன்றி டாமி சந்திரன்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேரிடம் சில போன்றும். வணக்கம்.
6: வணக்கம் அபர்ணா. சஞ்சீபன், எப்படி இருக்கீங்க? நான் ரோஹிணி.
0: நல்ல சோமா இருக்கிறோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம்.
1: என்ன பதில் ரோஹிணி?
6: இது வந்து ஃப்ரூட் பேஸ்ட், லைக் ஆப்பிள்ஸ் அந்த லெட்டர்ஸ் அதான் மோஸ்ட்லி.
1: அடிக்கடி காணாமல் போது போல இருக்கு. சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சி நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேரிடம் நாங்கள் செல்லலாம். வணக்கம். வணக்கம்.
1: 4164544 ஊடாக அடுத்தவர் யார் என்று பேசலாம்.
0: வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
7: என் பெயர் உதயன்.
0: உதயன், எப்படி இருக்கீங்க?
1: கனேடியர்கள்
0: ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பொருட்களை வீசுகின்றார்கள். இவை பாவனைக்குரிய பொருட்களாக இருக்கின்றன. அவை இவை என்றுதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் அழைத்து சொல்லலாம். 4164544

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித் தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலி ஆகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: 8:27 திங்கக்கிழமையின் இரவு காற்றலை நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். 27 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 23 மட்டும் கண்ணுக்கு தெரியும், ஆனால் உணர்ந்த வந்து அது இல்லை 27 அப்படி என்று சொல்லி சுற்றுச்சூழல் கனடா ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
1: இந்த நேரத்தில் வந்து நாங்கள் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் கேட்ட கேள்வியையும் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொண்டு பதிலையும் சொல்ல போன்றோம். கனேடியர்கள் ஆண்டுதோறும் மில்லியன் கணக்கான பொருட்களை வீசுகின்றார்கள், ஆனால் இவை வந்து பாவனைக்குரிய பொருட்களாக இருக்கின்றன. அவை என்ன அப்படின்னு தான் நாங்களும் கேட்டிருந்தோம். ஏராளமான பதில்கள் கூட எங்களோடு எங்களுக்கு வந்திருந்தன. உணவுப் பொருட்கள் என்று சொல்லியிருந்தாங்க, பிளாஸ்டிக் என்று சொல்லியிருந்தாங்க, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் என்று சொல்லியிருந்தாங்க, அதை விட விளையாட்டு பொருட்கள், தளபாடங்கள், இப்படி ஏராளமான பதில்கள் வந்திருந்தன. ஆனால் ஒரு பதில் தான், அது என்ன பதில் அப்படின்றத வந்து சஞ்சீவன் சொல்லுவார்.
0: அப்படியா? ஏன்னா அவர் மட்டும் தான் பதில் சொல்லுவார் அவர்னா. இதில் பலர் ஊகித்து கொண்ட சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், உணவுப் பொருட்கள் தான் இவ்வாறு வீசப்படுகின்றன. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1,000,000 கிலோகிராம் இடையான பொருட்கள் இவ்வாறு வீசப்படுகின்றன. அதே நேரம் இந்த பொருட்கள் பாவனைக்குரியவை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மிக சுழற்சியில் இப்போ சொல்லுவாங்க, ஆனால் வீட்டில் இருக்க தோசமாக இட்லியமாக வாக்கலாம், நீங்கள் அதே மாதிரி வடையும் சொல்லலான்ற மாதிரி, வாழைப்பழம் இருந்தால் நீங்கள் பனானா பிரெட் செய்யலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னொரு விடயத்துக்காக பாவிக்கக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்கள் மட்டுமே இங்கே 1,000,000 கிலோகிராமில் ஆண்டுதோறும் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து பூமி எல்லாரும் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு உங்க பிளேட்ல தேவையானதை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டால் பிளேட்ல தேவையானதை பெறுவதற்காக பல பேர் காத்திருக்கின்றார்கள். அது உங்களிடம் தாராளமாக நீங்கள் கடையில் வாங்கலாம்ன்றதுக்காக வாய் கொண்டு வந்து வீசுவதும் பார்க்க, உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுது சில வேளைகளில் உங்களிடம் வராத பொருட்கள் இன்னொருடத்துக்கு சென்று சேரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது தேவையானவர்களுடைய கையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கலாம். எனவே அதை உணர்ந்து ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் பாவிக்கின்ற பொழுது நிறைய விஷயங்களை அடுத்த சந்ததிக்கும் அல்லது அடுத்த தலைமுறைக்கும் நாங்களும் சேமிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அதான் இந்த நாளில் நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற ஒரு கேள்வி.
1: முக்கியமாக உணவு இல்லாதவர்களுக்கு இது சென்றடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சஞ்சய்?
0: நிச்சயமாக நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லுகின்றோம். மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை இன்னும் ஒரு கேள்வியோடு உங்களை முடிஞ்சா தொடுங்கோ சந்தித்துக் கொள்ளும்.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவ் அடுத்த நகராட்சி தேர்தலிலும் மீண்டும் நகர முதல்வர் பதவிக்காக போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பல மாதங்களாக நிலவிய அரசியல் ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அவர் இன்று காலை தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார். வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தலை முன்னிட்டு டொரண்டோவின் வீடமைப்பு, போக்குவரத்து மற்றும் வாழ்க்கைச் செலவு தொடர்பான திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: யாழ்ப்பாண சிறைச்சாலையில் மரண தண்டனை கைதியாக இருந்த புங்குடுதீவைச் சேர்ந்த 46 வயதுடைய பூபாலசிங்கம் ஜெயக்குமார் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2015 ஆண்டு இடம்பெற்ற மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான அவர் சிறை அறைக்குள் தூக்கிட்டு உயிரிழந்துள்ளார். அண்மையில் இந்த வழக்கில் நால்வருக்குமான மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதேவேளை பொருளாதார நெருக்கடி காரணமாக இறுதிச் சடங்கை மேற்கொள்ள முடியாது என அவரது மனைவி தெரிவித்ததைத் தொடர்ந்து அரச செலவில் இறுதிச் சடங்கு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என போலீசாருக்கு தமிழக முதல்வர் ச. ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை தமிழகத்தில் தவிக தலைமையிலான கூட்டணி அரசு பொறுப்பேற்று கடந்த 15 நாட்களில் 40 மேற்பட்ட கடுமையான கூட்டு சம்பவங்களும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளும் நடந்துள்ளதாக தமிழக அரசியல் கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன.

0: FM
1: 102.7
2: இது ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: நேரம் 8:38 கிடைக்கின்ற நீங்கள் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்கலாம்.
1: இன்றும் விறுவிறு விளையாட்டுச் செய்திகள். முதலில் நாங்கள் கால்பந்தாட்டத்திலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். குறிப்பாக கால்பந்தாட்ட கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அதற்கான தயார்படுத்தல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கொலம்பியா அணியினுடைய ராட்ரிகர்ஸ் மீண்டும் அணிக்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட மினிசோட்டாவினுடைய 15 மேஜர் லீக் போட்டிகளில் விளையாடி இருந்தார். ஆனால் இவர் சுகவீனம் காரணமாக கொஞ்ச நாள் தேசிய அணிக்காக விளையாடாமல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அணி வீரர்களுடைய பட்டியலில் ராட்ரிகர்ஸ் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கொலம்பியா தெரிவித்திருக்கிறது. இதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த கால்பந்தாட்ட போட்டிகளினுடைய பயிற்சி முகாம், ஈரானினுடைய பயிற்சி முகாம் மெக்சிகோவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஃபேவா தெரிவித்திருக்கிறது. பயிற்சி அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவுக்கு மாற்ற வேண்டும் என்ற ஈரானின் வேண்டுகோளை தாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஃபிஃபா உலகக்கோப்பைக்கு முன்னதாக மெக்சிகோவில் பிலேவுக்கு 31 உயர சிலை ஒன்று திறக்கப்பட இருக்கின்றது. 2022 தன்னுடைய 82 வயதில் காலமான பிலே உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் 3 முறை சாம்பியன் பட்டம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் உலக கால்பந்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தை நினைவு கூறும் வகையில் இந்த சிலை மெக்சிகோவில் வடிவமைக்கப்படுகின்றது. அதே நேரம் கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு முன்னதாக இந்த சிலை திறக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த முறை ஜூன் மாதம் 12 தென்கொரிய செக் குடியரசுகள் வந்து இடம்பெறுகின்றன. மெக்சிகோ, தென்கொரியா, கொலம்பியா, கங்கோ, அதே நேரம் உருகுவே, ஸ்பெயின் அணிகள் ஆகியவை வந்து இந்த முதல் சுற்றில் இடம்பெறுகின்ற 4 போட்டிகளாக இடம்பெறுகிறது. இந்த போட்டிகளின் போது குறிப்பாக அதற்கு முன்னதாக இவருடைய சிலை திறக்கப்படும் அப்படி என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு மத்தியில் இன்னொரு முக்கியமான செய்தி, IPL போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. IPL தொடர் தோல்வியை CSK சந்தித்திருக்கின்றது. இந்த CSK தோல்விக்கு பயிற்சியாளர் தான் காரணமா அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்தியாவினுடைய முன்னாள் அணிவீரர், அதே நேரம் சென்னையினுடைய முன்னாள் அணிவீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் பதில் அளித்திருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பயிற்சியாளர் பொறுப்பை யார் ஏற்றாலும் அது ரவி அஸ்வினாக இருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒரு ரசிகர் சொன்ன விடயத்திற்கும் அவர் பதில் அளித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவர் சொல்லியிருக்கின்றார், அணி நிர்வாகம் பரிசீலிக்கும் பயிற்சியாளர்களுடைய மாற்றங்கள் குறித்து அப்படி என்று சொல்லியும், விரைவில் சில வழிகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற கோரிக்கைகளும் எழுந்து வருகின்றன. இதே நேரம் தோனி இந்த முறை விளையாடாமல் இருப்பதன் காரணமாக அடுத்த முறை தோனி சில வழிகளில் பயிற்சியாளராக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 5 ஆகலாம் சென்னை மீண்டு வருவதற்கு என்று சொல்லியும் இன்னும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. காரணம், சரியான இடத்தில் சரியான ஒரு குழுவாகவே தொடர்ந்தும் தோல்வியடைந்து வருகின்ற ரீதியில் வந்து அந்தந்த இடங்களை தக்க வைத்து விளையாடுகின்ற வீரர்களை அடையாளம் காண்பது என்பதும், அதே நேரம் வீரர்களை கையாள்வதிலும் வந்து சில சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தவறான முடிவுகள் இதற்கான காரணம் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருப்பதால் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் கேட்டிருந்தோம்.
2: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.
3: Get ready, folks.

0: 8:48
1: பாடலோடு
0: நாங்களும் இரவு காற்றிலேயே நாம் ஒரு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் எங்களோடு படித்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு வழக்கமான இரண்டு விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள போகின்றோம்.
1: டொராண்டோ மற்றும் ஜிஜிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: இப்போது 23°C 27 உணர்நிலை. இன்று 13, நாளை காலை 16, நாளை மதியம் 25, நாளை மாலை 18 இருக்க போன்றது. நாளைய நாளின் கூடிய வெப்பநிலை 25°C இருக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பேன் அபர்ணா ஏஜே
0: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: நன்றி நேர்களே, வணக்கம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
5: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
9: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
10: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
11: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
12: என்ன யோசினை?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடவு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
16: The station with the
17: best
16: music.
18: It's East FM.
19: Feel the power.
5: Feel the bass. 102.7 FM.

Your radio, your music, 102.7. Show mercy on it.

0: பாட்டு நாள விஷயம் FM 102.7 East FM
1: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்
2: கலர் ரிப்பன்
1: சுரேஷ் கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
7: Ajax Mitsubishi-il Spring Mega Sale 2026 Outlander PHEV-க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 437-860-7002.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சாலிட் ஹார்ட்வுட் என்ஜினியரிங் ஹார்ட்வுட் லக்ஸரி வைனல் லெமினேட் டைல்ஸ் கார்பெட் ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ் மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ் அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி 1275 மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 14 மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங் 416-293-0550 2930550 goodlifeflooring.ca
9: நல்ல பாட்டு நாலு விஷயம்
10: FM 102.7 East FM.ca

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
7: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514. 416-455-3514.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam. 416-298-2777. MortgageSolutions.ca.
10: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
11: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
12: Your favorite music
13: on your favorite station. 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389. மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903. ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
7: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாள விஷயம்
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
6: இப்பொழுதும் கேளுங்கள் இஸ்ட் எஃப்எம் 102.5.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேகன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476693 6476693. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6470 Oh My Home.
4: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 4168447390 4168447390.
2: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough 416-841-5301 416-841-5301.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா May 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, June 5 வெள்ளி மாலை சப்பரம், June 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், June 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து June 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, June 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 6 5 6 0.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், Unit 105, 416-834-2266.
5: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கட்டன் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
3: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
4: Welcome to New Ocean Supermarket.
5: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
6: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
5: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
6: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
5: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
6: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
7: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா, பைனான்சியல் அட்வைசர், 4165582551.
2: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: ஐயாயிரம் சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Torontoville கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
8: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
8: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
9: அழகு அழகு 6477873784.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ட் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
11: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம்.
12: 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

நாம் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற இடம் பரிசுத்தமாக சுத்தமாக ஆனந்தமாக இருக்க நாம் பாடுபடுவோம். எம் இயற்கையை பாதுகாப்ப நாம் வாழும் பூமி எமக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களோடு மற்ற உயிர்களும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான இடம். அந்த இடத்தை சுத்தமாக ஆனந்தமாக வைத்துக் கொள்வோம், இயற்கையை பாதுகாப்போம், என்றென்றும் கொண்டாடுவோம். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

எங்கள் அன்புக்கினிய நேயர் பெருமக்களே, உங்களோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கும் சந்தோஷம் நிறையட்டும்.

எங்கள் நிகழ்ச்சிகளை மேலும் மெருகூட்ட உங்கள் விமர்சனங்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். உங்கள் விமர்சனங்களை east fm 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்எஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்எஃப்எம் காற்சலைகளினுடைய சந்தித்திருக்கிறது. குட் மார்னிங் கனடா. இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: 7:08, இது குட் மார்னிங் கனடா.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 செல்சியஸ், உடல்நிலை 16 இருக்கிறது. இன்று சூரியொளி பிரகாசமாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 28 செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என வானிலை எதிர்ப்பு குரல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை 25 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும், உடல்நிலை 27 இருக்கும். வியாழக்கிழமை கூடுதல் வெப்பநிலையாக 20 செல்சியஸ் இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை 23 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சனிக்கிழமை 18 செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும். ஞாயிற்றுக்கிழமை 19 செல்சியஸாக இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமையும் 18 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 19 செல்சியஸாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல்.
1: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள். அல்பர்டா பிரிவினைக்கான பொது வாக்கெடுப்பு ஆபத்தான அச்சுறுத்தல் என பிரதமர் மாகானே சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பொது வாக்கெடுப்பை இங்கிலாந்தின் பிரெக்சிட்டுடன் அவர் ஒப்பிட்டார். பல அல்பர்டா மக்கள் ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் நோக்கில் வாக்களிக்க நினைத்தால் பிரிவினை குறித்த அல்பர்டாவின் பொது வாக்கெடுப்பு கேள்வி ஒரு ஆபத்தான போக்காக மாறக்கூடும் என மாகானே குறிப்பிடுகின்றார். இது மிகவும் ஆபத்தான மிரட்டல் என தெரிவித்த பிரதமர் மாகானே, பிரெக்சிட் சமயத்தில் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநராக இருந்த தனது கால அனுபவத்தை நினைவுபடுத்தினார். 10 வருடங்கள் கழிந்த பின்னரும் தாம் வாக்களிக்கவில்லை என நினைத்த ஒன்றை மக்கள் இன்னமும் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என பிரெக்சிட் குறித்து மாகானே தெரிவித்தார். அல்பர்டா பிரிவினை குறித்து விவாதங்கள் கடந்த வாரத்தில் சூடுபிடித்தன. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அக்டோபர் 19 பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மாகாணம் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்த ஒரு கேள்வி இணைக்கப்படும் என முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்தார். இந்த பொது வாக்கெடுப்பு கேள்வி கனடாவின் கிளாரிட்டி சட்டத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதில் கனேடிய ஒற்றுமைக்காக பிரசாரம் செய்யப்போவதாக தெரிவித்த மாகானே, பிரதமராக தனது பங்கு கூட்டாட்சி முறையை ஆதரிப்பது என்ற தமது வழக்கமான கருத்தையும் மீண்டும் வலியுறுத்தினார். அல்பர்டா கனடாவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் பொருளாதார சமூக நன்மைகளையும் மாகானே மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்டு அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் கரோலின் மல்ரோனி பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். மாகாண சபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அடுத்த மாதம் தான் விலகுவதாக ஆண்டாரியோ புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மாகாண சபை உறுப்பினரான கரோலின் மல்ரோனி அறிவித்துள்ளார். அடுத்த மாதம் பதவி விலகி இருப்பதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட கடிதம் ஒன்றில் கரோலின் மல்ரோனி தெரிவித்துள்ளார். கருவூல வாரியத்தின் தலைவராகவும் பிராங்கோபோன் விவகாரங்கள் அமைச்சராகவும் பணியாற்றி வரும் அவர் பதவி விலகும் முடிவு குறித்து ஞாயிற்றுக்கிழமை முதல்வருக்கு தகவல் வழங்கியதாகவும் ஜூன் 5 உத்தியோகபூர்வமாக பதவி விலகுவதாகவும் அறிவித்துள்ளார். யோக் சிம்கோ தொகுதியின் மாகாண உறுப்பினராகவும் கடந்த 8 ஆண்டுகளாக ஆண்டாரியோ அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினராகவும் செயல்பட்டு வரும் தனது பதவிக்காலம் தனது வாழ்வின் மிக முக்கிய பாக்கியங்களில் ஒன்று என அவர் குறிப்பிட்டார். பதவி விலகும் முடிவு சாதாரணமாக எடுத்த முடிவு அல்ல எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2018 யோக் சிங்கோ தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக முதன்முதலில் தெரிவான கரோலின் மல்ரோனி கனடாவின் முன்னாள் பிரதமர் பிரையன் மல்ரோனியின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பதவி விலகல் குறித்து கலந்தாலோசிப்பதற்காக முதல்வரின் எட்டோபிகோ இல்லத்திற்கு கரோலின் மல்ரோனி நேரடியாக சென்றதாக டக்ஃபோர்டு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் நேற்று தெரிவித்தார். கரோலின் மல்ரோனி பதவி விலகும் போது ஆண்டாரியோவின் நிதி அமைச்சர் பீட்டர் பெட்டன்ஃபல்வி இடைக்கால அடிப்படையில் கருவூல வாரிய தலைவராக பொறுப்பேற்பார் என டக்ஃபோர்டு தெரிவித்தார். இந்த பதவி விலகலானது யோக் சிம்கோ தொகுதியின் ஒரு இடைத்தேர்தலை தூண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ட்ரோனோ நகர முதல்வர் பதவிக்கு ஒலிவியா சோ மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். அவர் நகர முதல்வர் பதவிக்கு 2வது தடவையாகவும் போட்டியிடப் போவதாக தெரிவித்தார். நகரசபை பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இந்த மாதம் 1 தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தது. பல்வேறு நகரசபை பதவிகளுக்கான தேர்தல் எதிர்வரும் அக்டோபர் 26 ஆண்டாரியோவில் நடைபெறுகிறது. இதில் டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கு ஒலிவியா சோ மீண்டும் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 69 வயதான அவர் 2023 இடைத்தேர்தலின் மூலம் நகர முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். 1985 கல்விச்சபை உறுப்பினராக வெற்றி பெற்ற அவர் நகரசபை உறுப்பினராக 14 நாடாளுமன்ற உறுப்பினராக 8 வருடங்களும் பதவி வகித்திருந்தார். இதுவரை மொத்தம் 16 டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் August 21 மாலை 2 மணி வரை இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு முன்னாள் மத்திய அமைச்சரான நவ்தி பெயின்ஸ் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். இதுகுறித்த அறிவித்தலை அவர் நேற்றைய தினம் வெளியிட்டார். மிசிசாகா பிராம்டன் தெற்கு நாடாளுமன்ற உறுப்பினராக 2004 முதல் 2014 புதிய மிசிசாகா மால்டன் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக 2015 முதல் 2021 பதவி வகித்தார். தனது பதவிக்காலத்தில் புத்தாக்கம் அறிவியல் தொழில்துறை அமைச்சராக அவர் பணியாற்றியிருந்தார். ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட டொபிகோ லேக்ஷோ தொகுதியின் மாகாண சபை உறுப்பினரான லீ ஃபேக்லாக், முன்னாள் கொள்கை ஆலோசகர் டயலன் மெனாடோ ஆகியோர் இதுவரை
தமது பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள். இந்த வருட ஆரம்பத்தில் போனி க்ரோம்பி பதவி விலகியதை அடுத்து ஜான் ஃப்ரேசர் கட்சியின் இடைக்கால தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் உறுப்பினர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் தமது நிரந்தர தலைவரை தெரிவு செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:20 நிமிடம்

0: 7:26 நிமிடம்.
1: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
2: ஸ்காப்ரோவில் மோடர்ன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: RKS சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே June 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபா ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், Unit 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக. ஸ்காப்ரோ 6475395601, 6475395601.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இலங்கை செய்திகள். மாகாண சபை தேர்தலை தமது அரசு நடத்தும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து கூறி வரும் நிலையில், நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அங்கம் வகிக்காத ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை தேர்தல் 2027 ஆண்டிலேயே நடத்தப்படும் என கூறியுள்ளமை கண்டிக்கத்தக்கது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்காக கடந்த வரவுசெலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டதால் இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தியிருந்தால் அது நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அமைச்சரவை பேச்சாளரோ பேச வேண்டிய விடயங்களை அரசாங்கத்தின் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தானே அரசாங்கத்தை நடத்துவது போன்ற துணியில் பேசுவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தின் விசேட தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது பலமுறை கூடி ஆராய்ந்து வரும் பின்னணியில் டில்வின் சில்வாவின் இந்த அறிவிப்பு தேர்தலை முடக்கும் சதியை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் தமது அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு பாரிய அழுத்தங்களை பிரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வடமாகாணத்திலாவது தேர்தலை நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கூட அரசாங்கத்திற்கு பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். முழு நாட்டிலும் தேர்தலை நடத்த முடியாவிட்டாலும் வடக்கு கிழக்கில் மட்டும் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு பாரிய நிதி தேவைப்படாது. இந்த சூழலில் தமிழ் தலைமைகள் ஒன்றிணைந்து அழுத்தங்களை கொடுக்க தவறினால் தமிழர் விரோத செயற்பாடுகளுக்கு நாம் துணிபோவதாக அமைந்துவிடும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தாமே தீர்க்கப் போவதாக கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடபகுதி மக்களின் அன்றாட பிரச்சனைகள் எதனையும் தீர்க்கவில்லை. யாழ்ப்பாண பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமானங்கள் வந்திறங்கக்கூடிய அளவில் விஸ்தரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசு கண்டும் காணாமல் இருந்து வருகிறது. இதனை செய்திருந்தால் அரசாங்கத்தின் வருவாய் அதிகரித்திருக்கும். வடமாகாண அபிவிருத்தியில் தற்போதைய அரசு என்ன சாதனையை புரிந்துள்ளது என்பதை அனைவரும் உற்று பார்க்க வேண்டும். அல்லது இங்குள்ள எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்போது கொழும்பில் தேசிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனினும் தேசிய அரசு அமைப்பதை காட்டிலும் முடங்கியுள்ள மாகாண சபைகளை நிறுவினால் மாகாண அரசுகளே தாமாக முன்வந்து பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிக்க முடியும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். காவல்துறை தாக்கல் செய்த பொய் வழக்கிற்கான வாக்குமூலம் நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். பலாலி காவல்துறையால் தையெட்டி திச விகாரை தொடர்பான வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். கடந்த 2025 December 4 தையெட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டம் குறித்து நேற்றைய தினம் பலாலி காவல்துறையினர் தன்னிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ததாக அவர் கூறினார். அன்றைய தினம் இடம்பெற்ற போராட்டத்தை குழப்பும் வகையில் காவல்துறையினர் பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். அதற்கு பின்பு மல்லாகம் நீதிமன்றத்தில் காவல்துறை ஒரு பொய்யான வழக்கினை பதிவு செய்தது. போக்குவரத்திற்கும் காவல்துறையின் கடமைகளுக்கும் இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிற்காக நாம் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்த நிலையில் அது தொடர்பான வாக்குமூலத்தை காவல்துறை நிலையத்திற்கு சென்று வழங்குமாறு நீதிமன்றம் நமக்கு அறிவுறுத்தியது. அதன் அடிப்படையிலேயே இந்த வாக்குமூலத்தை காவல்துறை நிலையத்தில் பதிவு செய்தோம். இந்த போராட்டங்களே ஜனநாயக முறையில் நீதிமன்ற கட்டளைகளுக்கு மதிப்பளித்து காவல்துறையின் அறிவுறுத்தல்களுக்கு மதிப்பளித்து நடத்தி வருகின்ற போதிலும் அந்த போராட்டங்களை நிறுத்தி சட்டவிரோத விகாரிக்கு காணியை வழங்க வேண்டும் என்பதற்காக இனவாத காவல்துறை எமக்கு எதிராக அவ்வப்போது இவ்வாறான வழக்குகளை பதிவு செய்து வருவதாக செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சுமத்தினார். வலிகாமம் வழக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மக்கள் காணிகளை விடுவிப்பது குறித்து பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பிரதேசங்களை நேரில் பார்வையிட்டார். அதன் பின்னர் பலாலி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ராணுவ ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் இதற்கான கூட்டம் ஒன்றும் இன்று இடம்பெற்றது. ராணுவ முகாம்கள் அமைந்துள்ள மக்கள் காணிகளுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பாகவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் உட்பட்ட குழுவினர் ஆராய்ந்தனர். ராணுவத்தின் படைத்தளங்கள் அமைந்துள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தின் ஒவ்வொரு இடங்களையும் அமைச்சர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், பலாலி ராணுவ கட்டளை தளபதி, இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் கொண்ட குழுவும் அவரோடு இணைந்து பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
முன்னாள் காவல்துறை அதிபர் தேசமந்த் தென்னக்கோன் மீது ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்ப்பதாக சட்டம் அதிபர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். 2022 ஆண்டு நடத்தப்பட்ட காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து விசாரணைகள் தொடர்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்தின் சந்தேக நபராக தேசமந்த் தென்னக்கோனை பேரிடுமாறு சட்டம் அதிபரால் குற்றப்பலன் ஆய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை செல்லுபடியற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு விடுவிக்கப்பட்டது. நீதி அரசர்களான எச் எம் டி நவாஸ், அச்சல வெங்கப்புலி மற்றும் சம்பத் விஜயன் ஆகியோர் அடங்கிய ஆய்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியா நாயகம் சுகர்ஷி ஹேராத் பிரதிவாதியான தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக ஒரு மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். தேசபந்து தென்னக்கோன் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா தனது சேவை புறநருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவதில் பயனில்லை என நீதிமன்றம் சுட்டிக்காட்டினார். இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் இந்த மனுவை மீண்டும் செப்டம்பர் 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்தது. முன்னாள் அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி குற்றப்பலன் ஆய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையானார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அங்கு அழைக்கப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40 குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:44 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
2: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும் விசிட்டர்ஸ் விசா

0: ரினிவல் விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
2: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரிசார்ட்டில்.
3: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோனிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
4: திசையெல்லாம் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அனைத்துலக செய்திகள். அமெரிக்க மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையில் தற்போது அமலில் உள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மத்தியிலும் அமெரிக்க படைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் திடீர் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பணியகம் தெரிவித்தது. ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள துறைமுக நகரமான பண்டார் அபாஸ் உட்பட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அங்குள்ள ஏவுகணை தளங்கள் மற்றும் ஹோமுஸ் நீரிணை கடல் பகுதியில் கண்ணிவெடிகளை வைக்க முயன்ற ஈரானிய படைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க கட்டளை பணியகத்தின் பேச்சாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் கணிசமான பல விடயங்கள் குறித்து இறுதி முடிவுக்கு வந்துள்ள போதிலும் ஒப்பந்தம் ஒன்று உடனடியாக கையெழுத்தாகும் நிலையில் இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாஹி நேற்று தெஹ்ரானில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது இந்த தகவலை தெரிவித்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ திங்கட்கிழமைக்குள் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என கூறப்பட்ட பின்னணியில் ஈரானிடமிருந்து இந்த எச்சரிக்கையான அறிக்கை வெளியாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போது மேசையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 60 நாள் போர் நிறுத்த நீடிப்பு, ஹோமுஸ் நீரிணை மீண்டும் திறப்பது, ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்ப கட்டமைப்பு உட்பட்ட விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் தங்கியுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசும்போது நேற்றிரவு அல்லது சில நல்ல செய்திகள் வெளியாகும் என நாம் எதிர்பார்த்தோம், ஆனால் ஈரானிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்கு சற்று கூடுதல் காலம் எடுத்து வருவதாக அவர் கூறினார். அமெரிக்க உளவுத்துறையின் கருத்தின்படி போரின் முதல் நாளன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் தற்போதைய உச்சத்தலைவர் முஷ்தபா கமினி காயமடைந்தார். இந்த தாக்குதலில் அவருடைய தந்தையும் முன்னாள் உச்சத்தலைவருமான அலி கமினி கொல்லப்பட்டார். தற்போது முஷ்தபா கமினி ரகசியமானதொரு இடத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதால் தூதுவர்களுடன் தொடர்பு கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களே இந்த பேச்சுவார்த்தை தாமதமிடுவதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்த தற்காலிக ஒப்பந்தம் ஈரான் மீது மிகவும் மென்மையான போக்கை கொண்டுள்ளதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. செனட்டர் டெட் க்ரூஸ் இதனை ஒரு பேரழிவு மிக்க தவறு என வர்ணித்தார். செனட் ஆயுதச்சபைகள் குழுவின் தலைவர் ராஜர் விக்டர் 60 நாள் போர் நிறுத்தம் என்பது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலம் நாம் அடைந்த வெற்றிகளை வீணடிப்பதற்கு சமம் என விமர்சித்துள்ளார். இந்த விமர்சனங்களுக்கு தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதில் வழங்கியுள்ள ஜனாதிபதி டிரம்ப், எதையும் தெரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கும் தோற்பவர்களின் பேச்சை நான் கேட்பதில்லை, ஈரானுடன் நான் ஒப்பந்தம் செய்தால் அது மிகச்சிறந்ததாகவும் சரியானதாகவும் மட்டுமே இருக்கும் என பதிவிட்டார். உலகளவில் 20% அதிகமான மசகு எண்ணி மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கொண்டு செல்லப்படும் முக்கிய கடல் வழித்தடமான ஹோமுஸ் நீரிணியை ஈரான் முடக்கியிருந்த நிலையில் இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை குறித்த செய்தி வெளியானவுடன் உலக சந்தையில் மசகு எண்ணின் விலைகள் கணிசமான வீழ்ச்சியை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவழி ஆசிய பங்குச் சந்தைகளும் ஏற்றம் கண்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய பாரிய வான்வழி தாக்குதல்களை அடுத்து மத்திய கிழக்கில் தீவிரமான போர் ஏற்பட்டது. இதற்கு பதிலாக ஈரான் ஹோமுஸ் நீரிணியை மூடியதோடு ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இருதரப்பு மோதல்களும் தீவிரப்பட்டிருந்தன. தற்போது ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகை தொடர்ந்தும் அமலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு வளைகுடா நாடுகள் இனி ஒரு கேடயமாக செயல்படாது என ஈரானின் புதிய உச்சத்தலைவரான அயதுல்லா முஷ்தபா கஃபினி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவிற்கு இந்த பிராந்தியத்தில் இனி பாதுகாப்பான புகலிடம் இருக்காது எனவும் அவர் எச்சரித்தார். இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கான ஆபிரஹாம் உடன்படிக்கையில் இணையுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த பலவந்தமான கோரிக்கையினை பாகிஸ்தான் நிராகரித்தது. இஸ்ரேலுடன் உறவை ஏற்படுத்துவது பாகிஸ்தானின் அடிப்படை சித்தாந்தங்களுக்கு முரணானது என்றும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

இஸ்டிஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். இந்த மனத்தியாலத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் சிந்திப்போம். நமது கண்கள் திறக்கின்றன, அது ஒரு வரம். எங்களுக்கு மூச்சு இருக்கிறது, அது ஒரு அற்புதம். எங்களை நேசிப்பதற்கான மனிதர்கள் இருக்கிறார்கள், அது ஒரு செல்வம். நன்றி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை நிலை. நம்மிடம் இல்லாதவற்றை தேடி கவலைப்படுவதை விட நம்மிடம் இருப்பவற்றை உணர்ந்து மகிழ்ந்திருப்பது சிறப்பு. இன்று யாரையாவது நேரடியாக பாருங்கள், புன்னகையுங்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அது உங்கள் உலகையும் அவர்களின் உலகையும் மாற்றும். இன்றைய நாள் நன்றியோடும் நிறைவோடும் அமையட்டும் என வாழ்த்துகின்றோம்.

0: நேரம் 8:07, ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், உடல்நிலை 16 இருக்கிறது. இன்று சூரியொளி பிரகாசமாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என வானிலை எதிர்ப்புகூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை புதன்கிழமை 25 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும், உடல்நிலை 27 இருக்கும். வியாழக்கிழமை கூடுதல் வெப்பநிலையாக 20 பாகை செல்சியஸ் இருக்கப் போகிறது. வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். சனிக்கிழமை 18 பாகை செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும். ஞாயிற்றுக்கிழமை 19 பாகை செல்சியஸாக இருக்கும். எதிர்வரும் திங்கட்கிழமையும் 18 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 19 பாகை செல்சியஸாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். அல்பர்டா பிரிவினைக்கான பொது வாக்கெடுப்பு ஆபத்தான அச்சுறுத்தல் என பிரதமர் மாகாணி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பொது வாக்கெடுப்பை இங்கிலாந்தின் பிரெக்ஸிட்டுடன் அவர் ஒப்பிட்டார். பல அல்பர்டா மக்கள் ஒரு செய்தியை வெளிப்படுத்தும் நோக்கில் வாக்களிக்க நினைத்தால் பிரிவினை குறித்த அல்பர்டாவின் பொது வாக்கெடுப்பு கேள்வி ஒரு ஆபத்தான போக்காக மாறக்கூடும் என மாகாணி குறிப்பிடுகின்றார். இது மிகவும் ஆபத்தான மிரட்டல் என தெரிவித்த பிரதமர் மாகாணி, பிரெக்ஸிட் சமயத்தில் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநராக இருந்த தனது கால அனுபவத்தை நினைவுபடுத்தினார். 10 வருடங்கள் கழிந்த பின்னரும் தாம் வாக்களிக்கவில்லை என நினைத்த ஒன்றை மக்கள் இன்னமும் மாற்ற முயற்சிக்கிறார்கள் என பிரெக்ஸிட் குறித்து மாகாணி தெரிவித்தார். அல்பர்டா பிரிவினை குறித்து விவாதங்கள் கடந்த வாரத்தில் சூடுபிடித்தன. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அக்டோபர் 19 பொது வாக்கெடுப்பில் அல்பர்டா மாகாணம் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வது குறித்த ஒரு கேள்வி இணைக்கப்படும் என முதல்வர் டேனியல் ஸ்மித் அறிவித்தார். இந்த பொது வாக்கெடுப்பு கேள்வி கனடாவின் கிளாரிட்டி சட்டத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை மத்திய அரசு முறையாக ஆய்வு செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இதில் கனேடிய ஒற்றுமைக்காக பிரசாரம் செய்யப்போவதாக தெரிவித்த மாகாணி, பிரதமராக தனது பங்கு கூட்டாட்சி முறையை ஆதரிப்பது என்ற தமது வழக்கமான கருத்தையும் மீண்டும் வலியுறுத்தினார். அல்பர்டா கனடாவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும் பொருளாதார சமூக நன்மைகளையும் மாகாணி மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். மாகாணசபை தேர்தலை தமது அரசு நடத்தும் என ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க மற்றும் அமைச்சர்கள் தொடர்ந்து கூறி வரும் நிலையில் நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அங்கம் வகிக்காத JVPயின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மாகாணசபை தேர்தல் 2027 ஆண்டிலேயே நடத்தப்படும் என கூறியுள்ளமை கண்டிக்கத்தக்கது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். மாகாணசபை தேர்தலுக்காக கடந்த வரவுசெலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டதால் இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தியிருந்தால் அது நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அமைச்சரவை பேச்சாளரோ பேச வேண்டிய விடயங்களை அரசாங்கத்தின் எந்த பதவியிலும் இல்லாத ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தானே அரசாங்கத்தை நடத்துவது போன்ற துணியில் பேசுவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயல் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். மாகாணசபை தேர்தலை நடத்துவது குறித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தின் விசேட தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது பலமுறை கூடி ஆராய்ந்து வரும் பின்னணியில் டில்வின் சில்வாவின் இந்த அறிவிப்பு தேர்தலை முடக்கும் சதியை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மக்கள் தமது அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு பாரிய அழுத்தங்களை பிரிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். வடமாகாணத்திலாவது தேர்தலை நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கூட அரசாங்கத்திற்கு பகிரங்கமாக சவால் விடுத்துள்ளார். முழு நாட்டிலும் தேர்தலை நடத்த முடியாவிட்டாலும் வடக்கு கிழக்கில் மட்டும் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு பாரிய நிதி தேவைப்படாது. இந்த சூழலில் தமிழ் தலைமைகள் ஒன்றிணைந்து அழுத்தங்களை கொடுக்க தவறினால் தமிழர் விரோத செயற்பாடுகளுக்கு நாம் துணிபோவதாக அமைந்துவிடும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தாமே தீர்க்கப் போவதாக கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடபகுதி மக்களின் அன்றாட பிரச்சினைகள் எதனையும் தீர்க்கவில்லை. யாழ்ப்பாண பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமானங்கள் வந்திறங்கக்கூடிய அளவில் விஸ்தரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை அரசு கண்டும் காணாமல் இருந்து வருகிறது. இதனை செய்திருந்தால் அரசாங்கத்தின் வருவாய் அதிகரித்திருக்கும். வடமாகாண அபிவிருத்தியில் தற்போதைய அரசு என்ன சாதனையை புரிந்துள்ளது என்பதை அனைவரும் உற்று பார்க்க வேண்டும். அல்லது இங்குள்ள எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்போது கொழும்பில் தேசிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனினும் தேசிய அரசு அமைப்பதை காட்டிலும் முடங்கியுள்ள மாகாண சபைகளை நிறுவினால் மாகாண அரசுகளே தாமாக முன்வந்து பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிக்க முடியும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் கணிசமான பல விடயங்கள் குறித்து இறுதி முடிவுக்கு வந்துள்ள போதிலும் ஒப்பந்தம் ஒன்று உடனடியாக கையெழுத்தாகும் நிலையில் இல்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பஹாஹி நேற்று தெஹ்ரானில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது இந்த தகவலை தெரிவித்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ திங்கட்கிழமைக்குள் இரு நாடுகளுக்கு இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என கூறப்பட்ட பின்னணியில் ஈரானிடமிருந்து இந்த எச்சரிக்கையான அறிக்கை வெளியாகியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையில் தற்போது மேசையில் உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 60 நாள் போர் நிறுத்த நீடிப்பு, ஹோமூஸ் நீரிணை மீண்டும் திறப்பது, ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான ஆரம்ப கட்டமைப்பு உட்பட்ட விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் இந்திய தலைநகர் புதுடெல்லியில் தங்கியுள்ள அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ செய்தியாளர்களிடம் பேசும்போது நேற்றிரவு அல்லது சில நல்ல செய்திகள் வெளியாகும் என நாம் எதிர்பார்த்தோம், ஆனால் ஈரானிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்கு சற்று கூடுதல் காலம் எடுத்து வருவதாக அவர் கூறினார். அமெரிக்க உளவுத்துறையின் கருத்தின்படி போரின் முதல் நாளன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் தற்போதைய உச்சத்தலைவர் முஷ்தபா கமினி காயமடைந்தார். இந்த தாக்குதலில் அவருடைய தந்தையும் முன்னாள் உச்சத்தலைவருமான அலி கமினி கொல்லப்பட்டார். தற்போது முஷ்தபா கமினி ரகசியமானதொரு இடத்தில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதால் தூதுவர்களுடன் தொடர்பு கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களே இந்த பேச்சுவார்த்தை தாமதமிடுவதற்கு காரணம் என கூறப்படுகிறது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:18.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. ஆகஸ்ட் 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 12:10 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kinalytaste.com.
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
4: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
0: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
6: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-2
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
0: நேரம் 8:22. இது குட் மார்னிங் கனடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமண வாழ்வு மொத்தமும் அங்கே தொடர்ந்தால் மகிழ்ச்சிக்கு சொல்லுவா வேண்டும். தம்பதியரின் கைகளில் தான் அதற்கான மந்திர சாவி இருப்பதாக சொல்கிறார்கள். இவன் எனக்குத்தானே, இவள் எங்கே போய்விடப் போகிறாள் என்ற எண்ணத்தில் தமது இணைக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களுக்கான வாய்ப்புகளை அளிக்க தவறும் போது அந்த உறவு சிக்கல் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. தனது விருப்பம் ஆர்வம் எல்லாவற்றையும் ஒத்த அலைவரிசையில் தன்னை புரிந்து கொள்கின்ற இன்னொருவரிடம் அந்த விருப்பத்தை கொட்டத் தொடங்குகின்ற போது அது ஆழமான நட்பாக வேரூன்றுகிறது. கணவன் மனைவிக்கிடையில் உள்ள முடிச்சு அவிழ்ந்து ஒரே வீட்டில் பெயருக்கு வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது? கணவன் மனைவி உறவு கசந்து விடாமல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பேசுகிறார் பேராசிரியர் ஜெயந்த் ஸ்ரீ பாலகிருஷ்ணன். கேட்டு பார்ப்போம்.
2: என்னுடைய ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் கணவன் மனைவி. அப்போ என்னுடைய அந்த ஸ்டூடெண்ட் கணவன் என்கிட்ட வந்து சொன்னாரு, சின்ன பசங்க ரெண்டு பேரும் மீறி போனா 30 வயசு இருந்தா ஜாஸ்தி, ரெண்டு பேரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால எனக்கு உரிமையும் எடுத்துக்க முடியும். அம்மா அப்பா மாதிரி தான் என்னையும் கணவரையும் அவங்க பாக்குறவங்க, ரெண்டு பேர்கிட்டயுமே படிச்சவங்க. அந்த என்னுடைய மாணவர் வந்து எங்கிட்ட சிரிச்சுட்டே கேட்டாரு, தினம் தினம் சொல்லணுமா மேடம், ஒரு புதுசா புடவை கட்டியிருக்கேன்னு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணுமா, தினம் சொல்லணுமா மேடம், நல்லா இருக்கு இன்னைக்கு பாக்குறதுக்குன்னு சொன்ன தினமும் சொல்லணுமா மேடம், எதுக்கு அது அவசியம், அவங்களுக்கு தெரியும் தானே. நான் சிரிச்சுட்டே கேட்டேன், சரி நீ சொல்ல வேண்டாம்ப்பா, ஆனா பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர், மேடம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் சொன்னா தாங்குவியா? மாட்டோம்ல, ரைட், அதுவேதான். யார் சொல்லணுமோ அவங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். மகள் அழகா உடை உடுத்தும் போது பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குல்ல நமக்கு, அப்போ மனைவி அப்படிங்கும் போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது தானே, குழந்தைங்க பார்க்கணும். அதைத்தான் பாரதியார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, என் தாயும் தகப்பனும் சந்தோஷமாக சிரித்து நட்பு பாராட்டுறத பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா மிகவும் தைரியமான குழந்தையாக நான் வளர்வேன். சாய்ந்து கொள்ள எனக்கு ஒரு தோள் இருக்கிறது. எனக்கு சங்கடங்கள் வந்தால் போய் சொல்ல என் தாயும் தகப்பனும் இருக்கிறார்கள். அம்மாவிடம் மறைக்க வேண்டாம், அப்பாவிடம் மறைக்க வேண்டாம், தாய் தகப்பன் கிட்ட போய் சொல்லி ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு என்னால பேச முடியும்னா அதை விட குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் வேற எதுவும் கிடையாது. அப்ப மதிய உணவு நல்லா இருந்ததுன்னா நீங்க பார்க்க அந்த குழந்தை பார்க்க பாராட்டினீங்கன்னா குழந்தை மத்தியானம் திரும்பி வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா கேட்கும், சாப்பிட்டியாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அந்தரங்கமா இருக்கும்போது 1000 கேட்போம்ப்பா நாம. அது கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உரையாடல், அதை பத்தி நான் பேசவே இல்லை. தாய் தகப்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உரையாடல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, கொண்டு போய் டிஃபன் பாக்ஸை போட்டுட்டு காஃபியை கொண்டு வந்து மனைவி கொடுக்கும்போது என்னைக்காவது குழந்தை பக்கத்துல இருக்கும்போது நீ சாப்பிட்டியா அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா குழந்தைக்கு புரியும், ஓஹோ இது கேட்கணும். அது அதே மாதிரி களைச்சு போய் கணவர் வீட்டுக்கு வரும்போது கையில இருக்கக்கூடிய பைய வாங்கிட்டு அம்மாக்களும் வேலைக்கு போறோம், அதையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், யார் வேலைக்கு போனாலும் சரி, யார் வீட்டுக்கு முன்னால வந்துட்டாலும் சரி, கையில இருக்கிற பைய வாங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து ரொம்ப டயர்டா இருக்கல்ல விடு, எதையாவது ஒண்ணு சமைக்கலாம், ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, குழந்தைங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு புரியும். இந்த வசனங்கள் வீட்டுல பேசப்படுதான்னு தெரியணும், பேசப்பட்டா வீடு ரொம்ப அழகா இருக்கும். ராபின் சர்மா மறுபடியும் சொல்றாரு பேரண்டிங், ஏன்னா விலங்குகள் அது பண்ணுது, ஒரு பெங்குயின் பறவையாக இருந்தாலும் சரி, இல்ல வல்லூறுகளாக மேல உட்கார்ந்திருக்கக்கூடிய கழுகாக இருந்தாலும் சரி, உங்களையும் என்னையும் விட தாய் தகப்பனா அவர்கள் செய்யக்கூடியது இன்னும் அழகாக இருக்கு, அவ்வளவு அருமையாக இருக்கு. நம்மளால அப்படிப்பட்ட தாய் தகப்பனா இருக்க முடியுமா? நடிக்க சொல்லவே இல்லை. ஏன்னா உங்க மனைவியை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு தெரியும், உங்க கணவரை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு தெரியும். இடையில வரக்கூடிய சின்ன சின்ன சின்ன சின்ன சண்டைகள் பெரிய விஷயம் அல்ல. மாலை நேரங்கள்ல எப்படியுமே தெய்வங்களா தானே திரும்பி வருவோம், காலையில தான் அசுரர்களாக போவோம். நம்ம காலையில 8:30 எல்லார் வீட்லயுமே பெரிய குருஷேத்திர யுத்தம் தான் இருக்கும், அந்த யுத்தம் தாண்டி மாலையில வரும்போது மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். மன்னிப்பு தைரியமா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், கடந்து போகக்கூடிய கணவர்கிட்ட ரொம்ப சாரிங்க இன்னைக்கு வேலை அதிகம், இல்ல ஆசிரியரா முதல் வகுப்பே கிளாஸ், குழந்தைங்களுக்கு எக்ஸாமினேஷன் பேப்பர் வேற திருத்தி கொடுத்துருக்கேன், ஒன்றும் சரியா பண்ணல, கொஞ்சம் சங்கடம் தான், அதனால ஏதோ கொஞ்சம் காட்டமா குரல் தடிமனா வந்துருச்சு, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கண்ணில் அந்த நேர்மையோட ஒரு மன்னிப்பு வந்தது அப்படின்னா குழந்தை பார்க்க வேண்டிய தெய்வீக காட்சிகள்ல மிகப்பெரிய விஷயம் அது. அது குழந்தை பார்க்காம போகும்போது இங்க ஆறுதலுக்காக வந்து யார் ஆறுதல் கொடுத்தாலும் அவங்க தோள்ள சாயுது, பக்கத்துல இருக்கக்கூடிய வகுப்பு தோழிக்கும் அதுதான் வேலை. நான் சொல்றது நாடக பாணியில உங்களுக்கு தெரியும், ஐ எம் வெரி சாரி. இது நாடக பாணி அல்ல, இது சத்தியம், இது உண்மை. ஏன்னா குழந்தை வீட்டை விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம், வயது போனதுக்கு அப்புறம், வயதான ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் ஒருத்தர் தாங்கி நிக்க போறோம், ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து நிக்க போறோம், ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி நிக்க போறோம், விட்டு கொடுக்காம இருக்க போறோம். கோயம்புத்தூர்ல ஏதாவது கல்யாணத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தடவை வாங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாது, மரியாதை இல்லைன்னு நினைப்பாங்க. வாங்க வாங்க வாங்க வாங்கன்னு நாலு தடவை சொன்னாதான் சரி. அந்த நாலு தடவை சொன்னதுக்கு அப்புறம் கணவர் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா பின்னால தேடிட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா? வீட்டுல வரலையா அப்படின்னு கேட்பாங்க. மனைவி வரலையா நாங்க கேட்க மாட்டோம், வீட்டுல வரலீங்களா அப்படின்னு கேட்போம். ஏன்னா வீடு அப்படின்னா அந்த பெண் தான். வள்ளுவன் கிட்ட போனீங்கன்னா, அகத்திருக்க இல்லாதது ஒன்றில் அப்படின்பாரு. வீட்டுல மனைவின்னு ஒருத்தர் இருந்தாச்சுன்னா அதை தவிர அந்த வீட்டுக்கு தேவையான செல்வம் வேற எதுவும் கிடையாது. அந்த பெண் தான் ஏகபோக செல்வம். இங்க நான் பேசுறது வேற. ஆனா ராபின் சர்மா மறுபடியும் சொல்றாரு, பேரண்டிங், என்ன சூழ்நிலையை வீட்டில் உருவாக்கி தருகிறீர்களோ, என்ன வார்த்தைகள் பேசப்படுகின்றனவோ, எப்படிப்பட்ட நடையுடை பாவனை இருக்கிறதோ, எந்த மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் சார்ந்து இருக்கீங்களோ, அதை வச்சு மட்டும்தான் குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வாங்க. அப்ப வீட்டை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய மிக பிரம்மாண்டமான பொறுப்பு. மேடம், நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் சொல்றது நல்லா இல்லப்பா. செஞ்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்க வயசையும் தாண்டி தானே நாங்கெல்லாம் வந்திருக்கோம், அதை கடந்து தானே வந்திருக்கோம். இன்னைக்கு மேடையில வந்து அந்த குழந்தை கேட்கும் போது, ஆண்கள் சமைத்தால் அது சாதனை, பெண்கள் சமைத்தால் மட்டும் கடமையா மேடம் அப்படின்னு ஒரு 15-16 வயசு குழந்தை கேட்கும் போது அது பார்த்த காட்சி என்னவாக இருக்கும்? நான் கேட்டேன், யார் சொல்றாங்கடா? நார்மலா எல்லாரும் சொல்றாங்க மேடம். நான் சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்றியாமா? இல்ல. அப்ப நாம ரெண்டு பேரும் நார்மல் இல்ல போல இருக்கு, நாம ரெண்டு பேரும் அப்நார்மல் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த சின்ன விஷயம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. அம்மா உடம்பு சரியில்லைன்னு அப்பா அடுக்கலைக்கு வந்து சமைக்க வராரு, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அந்த குழந்தை மனதுல அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோவா மாறி இருப்பாரு. இன்னைக்கு காலையில குழந்தைங்கிட்ட சொன்ன, யார் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா பெரிய ஹீரோ, அப்பா பெரிய ஹீரோ, ஆசிரியர்கள் பெரிய ஹீரோ, ஏதோ திரைப்படத்துல வந்து கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு பாஞ்சு பத்து பேரை வீழ்த்துறதாக நடிக்கக்கூடிய, அது அல்ல ஹீரோ. அன்றாடம் அன்றாடம் ஒரே வேலையை சலிப்பில்லாம சடவில்லாம செஞ்சுட்டே இருக்காங்க இல்லையா, அதுதான் பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த குழந்தைங்கிட்ட சொன்னேன். அவ்வளவு தைரியமா குழந்தைங்க ஃபீல் பண்ணாங்க. அப்ப அந்த பெனாம்ல பேரண்டிங் வார்த்தைகளை பாத்துக்கோங்க, என்ன வார்த்தை சொல்வீங்கன்னு பாத்துக்கோங்க, என்ன சூழல் இருக்குன்னு பாத்துக்கோங்க. காலையில எழுந்திருச்சு பல்லு தேய்ச்சி சாமி கும்பிடுறது, என்ன தெய்வத்தை நீங்க கும்பிட்டாலும் சரி, வீட்டுல தெய்வத்தை கும்பிடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் மேல பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு குழந்தைக்கு புரியும். சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்போம்லப்பா, ஒரு தீபாராதனை எடுக்கும் போது, ஒரு சர்ச்சுக்கு போகும்போது, இல்ல நமாஸ் படிக்கும் போது, குழந்தைகிட்ட நீயும் பண்ணு நீயும் பண்ணுன்னு சொன்னோம் தானே. இப்போ நீங்க சொல்லாதீங்க, நீங்க பண்ணுங்க. நீங்க பண்றத குழந்தை பார்க்கணும். பாக்குறத மட்டும்தான் குழந்தைங்க செய்வாங்களே தவிர சொல்றத செய்ய மாட்டாங்க. உள்ள வாங்க, இன்னைக்கே தொடங்கிடலாம். புது வருஷத்துக்கு புதுசு புதுசா நம்ம எல்லாரும் வைராகியங்கள் வச்சு, அந்த வைராகியங்கள் அடுத்த நாளே காணாம போயிருக்கும் தானே. 1ஆம் தேதி முடியறதுக்குள்ள வைராகம் காணாம போயிருக்கும். 7ஆம் தேதி கூட புதிய வருஷம் பிடிக்கலாம். பாரதியார் சொல்வாரு, இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்பாரு. இன்று பிறந்தேன்னு சொல்ல மாட்டாரு, புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்வாரு.

0: துரை சிங்கம் இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு 416-528-1407 வழியாக அழைக்கலாம். குணா, பொதுவாகவே எங்களுடைய சமூகத்தில் பலரும் இந்த முதலீட்டுக்கான வீடுகளை கொள்வனவு செய்து வைத்திருக்கிறார்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அவை குழந்தைகளுக்கு கைமாற்றப்படுகின்ற போது சில வேளைகளில் நிதிசார் சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம், அல்லது அவற்றை குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற போது சில முக்கியமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இன்று உணரப்படுகிறது. இவை குறித்து கூற முடியுமா? அவ்வாறான விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி ஒரு முதலீட்டுக்கான சொத்தை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான முறையில் கைமாற்றலாம்?
1: ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாட்டி ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் இல்லாட்டி இவன் கொமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடியவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது வந்து ஒன்று வந்து ஒவ்வொரு வழிமுறையிலும் சில நன்மைகள் தீமைகளும் இருக்கின்றன. முதலில் நாங்கள் என்னென்ன ஆப்ஷன் என்று பார்ப்போம். முதலாவது வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக மாற்றுவது. ஜாயிண்ட் டெனன்சி என்று சொல்லி சொன்னால், இப்போ லெட்ஸே நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அந்த டைட்டிலில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளையும் அந்த டைட்டிலில் கொண்டு வர்றது ஒரு ஆப்ஷன். இப்போ ஜாயிண்ட் டெனன்சி அல்லது டெனன்சின் கோமன் என்ற ரெண்டு வகையாக ப்ராப்பர்ட்டின்ற டைட்டிலை ஒரு ஆள் பெற முடியும். ஜாயிண்ட் டெனன்சி என்பது வந்து ஒரு ஆள் இறக்கும் பட்சத்தில் இல்லாட்டி ரெண்டு பேர் இறக்கும் பட்சத்தில் அடுத்ததாக இருக்கக்கூடிய ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் அடுத்த நபர் ஆட்டோமேட்டிக்கலாகவே 100% ஓனராக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருவார். அதில் உள்ள நன்மை என்ன பார்த்தீங்களா, அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஜாயிண்ட் டெனன்சியாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய எஸ்டேட் ப்ரோசஸுக்களாக போகாமல் டிரெக்டாகவே பிள்ளைகளுக்கு போகும். இது ஒரு ஆப்ஷன். இதில் நிறைய தீமைகள் இருக்கின்றன, நன்மைகள் இருக்கின்றன, அதை நாங்கள் இன்னொரு தடவை பார்ப்போம். இப்போ இந்த ஆப்ஷனை பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது, ஒரு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி விடுறது, அதாவது இப்போ உங்களோட சொந்த பேரில் இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மாற்றுறது, இதிலும் சில நன்மை தீமைகள் இருக்கின்றன, அதையும் பார்ப்போம். மூன்றாவது ஆப்ஷன் வந்து உங்களுடைய வில்லில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி விடுறது, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்நாளுக்கு போகணும்னு சொல்லி டிரெக்டாக பெனிஃபிஷரிக்கு போகிற மாதிரியோ இல்லாட்டி அது நீங்கள் இறந்த பிறகு உங்களோட வில்லினூடாக உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஒன்றுக்கு போய் அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து அவைக்கு இன்கமோ இல்லாட்டி இவென்ச்சுவலாக அவைக்கு போகிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கின்றது. அப்போ இந்த மூன்று ஆப்ஷனில் எது ஒரு ஆளுக்கு நன்மை என்று சொல்லி பார்த்தா, அது வந்து நிச்சயமாக ஒவ்வொருவருடைய பர்சனல் சிச்சுவேஷன்லையும் தாங்கி இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுப்போம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கின்றார்கள், ஹஸ்பண்டின் பேரில் ரெண்டு மூணு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது, ஆனால் அந்த தனக்கு ஒன்று நடக்கும் பட்சத்தில் அது வந்து இவென்ச்சுவலாக பிள்ளைகளுக்குத்தான் போய் சேர வேணும் என்று அவர் நினைத்தால், அதாவது வந்து தச்சலா மனைவி வந்து இன்னொரு ஆளை மறுமணம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கென்று பயப்பட்டால், அதுக்கு வந்து அவர் வந்து இந்த டெஸ்ட்ராமெட்ரி ட்ரஸ்ட் என்ற ப்ரோசஸ்க்கால போகணும். தென் ஓன்லி ஹீ கேன் மேக் ஷுர் ஹீ கண்ட்ரோல் தட் இவென்ச்சுவலி த ப்ராப்பர்ட்டி வில் கோ டு வாட் எவர் ஹூஎவர் த சைல்ட் இஸ் ஹூஎவர் த பர்சன் ஹீ வாண்ட். ஸோ அதனால் எந்த ஆப்ஷன் சிறப்பான ஆப்ஷன் என்பது வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்சஸையும் பொறுத்திருக்கின்றது. இதுக்கும் மிகவும் முக்கியமாக டேக்ஸ் கன்சிக்யூஷன்ஸை பார்க்கணும், அதாவது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். ஒரு 300,000 வாங்கின ப்ராப்பர்ட்டி இன்று வந்து 1,000,000 சொல்லி சொன்னால், இந்த மூன்று ஆப்ஷன்லையும் டேக்ஸ் கன்சிக்யூன்சஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்பதும் வந்து அடுத்தது. எனவே நாங்கள் இந்த மூன்று ஆப்ஷனையும் தனித்தனியாகத்தான் பார்க்க போகின்றோம்.
0: இதுபோன்ற சிறப்பான நிதி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு நீங்களும் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். 416-528-1407 குணா துரைசிங்கம், 416-528-1407. 8:46 நிமிடம், ஈஸ்ட் FM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:52.
1: பாட்டுக்கரு பண்பலை இசைஎஃப்எம் 102.7.
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
3: கழிவுகள்
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
3: 200
2: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ARICPA.CA.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அலையுங்கள் 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், 6477-665189.
8: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
9: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
10: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் ஈஸ்டஃபம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டஃபம் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஈஸ்டஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். சூரிய வளர்ச்சிமிக்க அழகான புத்தம் புதிய காலை இப்பொழுதே நாங்களும் உற்சாகத்தோடு தொடங்கி இருக்கின்றோம். காலை 9:02, 12 மணி வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 மே மாதத்தின் 26 செவ்வாய்க்கிழமையின் காலை வேளை. இன்றைய தினம் மே மாதம் 26 பிறந்த நாள், திருமண நாள் விஷய நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்டஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மனிதனுங்கள் ஈஸ்டஃபம்மோடு.
1: தா கிடத்த கஜம், தரை கிடத்த கஜம், தா கிடத்த கஜம், தரை கிடத்த கஜம்,

9:07 நேற்று இன்று நாளின் முதல் பாடல் அழகாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த உற்சாகமான காலை இப்பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை மிக மிக முக்கியமானது. நலமாக வாழ்வது என்றால் சொகுசாகவோ ஆடம்பரமாகவோ வாழ்வது என்பது அர்த்தமல்ல. நலமாக வாழ்வதென்றால் நீங்கள் ஒரு பாறை மேல் உட்கார்ந்திருந்தாலும் அப்போதும் ஆனந்தமாக இருப்பது எப்படி என்பதை தெரிந்து வைத்திருப்பதுதான் என்பதை ஒரு மகாஞானி சொல்லியிருக்கின்றார். முக்கியமான ஆழமான கருத்துக்கள் இந்த சிந்தனைக்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றன என்பதைத்தான் நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம். இது இருந்தால் மட்டும்தான் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவையெல்லாம் எங்களிடம் இல்லை, இதன் காரணமாக எங்களிடம் அந்த மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லித்தான் நாங்கள் பெரும்பாலும் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சி என்பது எது எதையெல்லாம் எங்களிடம் இருக்கின்றதோ அதை வைத்து நாங்கள் எப்படி சரியாக நிறைவாக ஆனந்தமாக வாழ்வது என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வதுதான். இருப்பதை வைத்து திருப்தி காண்கின்ற ஒரு மனநிலை இருக்குமாக இருந்தால் இந்த இயக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்து வாழ்க்கையில் ஒரு முழுமை, திருப்தி, ஆனந்தம், நிம்மதி எல்லாமே எங்களிடம் கண்டிப்பாக இருக்கும். எனவே ஒரு பாறை மேல் உட்கார்ந்து இருந்தாலும் கூட அதில் எப்படி நாங்கள் வசதியாக இருக்கலாம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வதென்பது வாழ்க்கை தொடர்பாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு பெரிய கலை. அந்த கலையை வந்து ஒரு சிலர் மட்டும்தான் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலை இருக்கங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அங்கே அவர்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு மனநிலையையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். எனவே அந்த மாதிரி அந்த ஒரு முக்கியமான ஒரு வாழ்வின் சூட்சுமத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள்தான் எப்போதும் எந்த நிலையிலும் ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்களாகவும் கூட வாழ்ந்து காட்டுகின்றார்கள். அந்த மாதிரியான ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்வதற்கு தான் நாங்கள் முயற்சித்தல் அவசியம். தேவையில்லாத ஆடம்பரங்கள் அல்லது தேவையில்லாத சொகுசு வாழ்க்கை தொடர்பான கனவுகள் பெரும்பாலும் எங்களது இந்த காலத்தின் இந்த கணத்தின் நிம்மதியை நாங்கள் தொலைத்து விடுவதற்கு தான் காரணமாக அமைந்து விடுகின்றன. எனவே இருப்பது எதுவோ அதை நாங்கள் வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம். முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருத்தல் வேண்டும். அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நகர்வதென்பது அவசியமானதுதான் என்று சொன்னாலும் இன்னும் ஒன்று கிடைத்தால் மட்டும்தான் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற ஒரு மனநிலையை விடுத்து இப்போது இது எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அதை எப்படி நாங்கள் அழகான இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்ளுதல் தான் மிக மிக அவசியமாகின்றது என்பதை இந்த அழகான காலை பொழுதின் சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நலமாக வாழ்வது என்றால் சொகுசாகவோ அல்லது ஆடம்பரமாகவோ வாழ்வது என்பது அர்த்தம் அல்ல. நலமாக வாழ்வதென்றால் நீங்கள் ஒரு பாறை மேல் உட்கார்ந்திருந்தாலும் அப்போதும் ஆனந்தமாக இருப்பது எப்படி என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வதுதான். அதை மட்டும் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்கள், சிக்கல்கள், மாற்றங்கள் அல்லது ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வருகின்ற போதெல்லாம் கூட நாங்கள் எப்போதும் ஆனந்தமாக இருப்போம், அந்த மாதிரியாக எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளுதலும் மிக அவசியம் என்பதை இன்றைய அழகான இந்த காலை இப்பொழுதின் சிந்தனையாகவும் சொல்லலாம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு ஆரம்பம். வெப்பநிலை ஏற்றத்துடன் கூடிய நாட்களை நாங்கள் இனி தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகின்றன. வார இறுதி இந்த காலத்திலே இல்லாத ஒரு நிலையை தான் உருவாக்கி இருந்தது. கடும் மழை, காற்று, குளிர் என்று சொல்லி நாங்கள் வித்தியாசமான நிலைமைகளை மே மாதத்தின் நிறைவான இந்த காலத்திலும் கூட அனுபவித்திருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு நேற்றைய தினம் தொடக்கம் நல்ல மாற்றங்கள் வெளியில் தென்படத் தொடங்கியிருக்கின்றன. 18 இப்போதைய வெப்பநிலை 18°C நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருக்கின்றது. எனவே சூரிய வெளிச்சத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதும் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கப் போகின்றது. சூரியன் 8:46 தான் இரவு பொழுதில் மாறிப் போகின்றார். அதுவரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வெளிச்சத்தை காணக்கூடியதாக இருக்கும் என்று கொஞ்சம் வெப்பமாக நாங்கள் உணரக்கூடிய நாளாகவும் கூட இருக்கும். 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 30°C நாங்கள் உணர இருக்கின்றோம். இன்றைய தினம் கூடிய உணர்லையாக இரவு பொழுதில் 15-14 உணரப்படும். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான வெப்பநிலையுடன் கூடிய பகல் பொழுதை இன்று செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு தொடர்ந்து தர இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு வீடியோ. நாளை நாள் புதன்கிழமை பார்த்தால் 23-24 உணரப்படும். சூரிய வெளிச்சத்தை முகிற்கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். மாலை பொழுது பிரதானமாக வெயிலோடு தான் இருக்கும். தொடர்ந்து வியாழக்கிழமை 19-19 உணர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக அன்றைக்கும் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை 21-21 வரை உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. வெளிச்சம் முகில் இணைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதையும் எதிர்பார்க்கலாம். அடுத்த வார இறுதியிலும் கூட இருந்திருக்கின்ற நிலையிலும் பார்க்க சற்று குறைகின்றது. ஆனால் குளிர் என்று சொல்லவிட முடியாது. ஒரு மிதமான காலநிலை நிலவக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்படுகிறது.
இருக்கின்றன. சனிக்கிழமை 17-16 உணர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் இருக்கும், முகில் கூட்டங்களையும் காணலாம். 17 வெப்பநிலை, 17 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. தொடர்ந்து வருகின்ற வார இறுதியோடு நாங்கள் மே மாதத்தையும் நிறைவு செய்கின்றோம். இருந்தாலும் இன்னும் வழக்கமாக நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த வெப்பநிலை உயர்வு இல்லை, இடையிடையே ஏற்ற இறக்கங்களோடு. ஆனால் இனி அதிகளவில் குளிர் இல்லாத நாட்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். மழைக்குறைவாக சூரிய வெளிச்சம் மிக்க பகல் பொழுதையும் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நாங்கள் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்கூறப்படுகின்றன. 9:12 PM ஈஸ்ட் FM இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லாய் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். ஜிடிஐக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லாய் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக் கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய் விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
8: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளில் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
11: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Tandra & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
12: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

9:27 இருக்கின்றது. இசெஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற நல்லொரு வெப்பநிலையுடன் கூடிய அழகான செவ்வாய்க்கிழமையை நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து தாமதங்கள் சற்று அதிகம் தென்படுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தாமத நிலைமைகள் சற்று அதிகமாகத்தான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த காலை வேளையில் ஹைவே 412 தாண்டிய இடங்களிலும் கூட தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமைதான் இப்போது நீடிக்கின்றது. தொடர்ந்து பயணிக்கின்ற போது மெடவல் ரோடுக்கு சற்று முன்னரே மீண்டும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கலெக்டர்ஸ் வந்து அதிகமான வாகன நெரிசல்களை கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை இப்போது காட்டுகின்றது. மார்னிங் சைட் அவென்யூ வரைக்கும் அதிக தாமதங்கள், எக்ஸ்பிரஸிலும் கூட இடையிடையே அதிக தாமதங்களை தான் நீங்கள் இப்போது சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாகவே வாகன நெரிசல்கள் நிலவுகின்ற நிலைமை டிவிபி வரைக்கும் இருக்கின்றது. ஆனால் டிவிபி தாண்டிய இடங்களில் இன்னும் அதிக தாமதங்களை தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். பேவியூ பகுதியில் கலெக்டர்ஸில் மிக அதிகமான வாகன நெரிசலும் கூட 401 வெஸ்ட் பவுண்டிலே காணப்படுகின்றது. யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிக தாமதங்களும், யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் பாதஸ்ட் வரைக்கும் சற்று குறைவான தாமதங்களும் தொடர்ச்சியாக நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. ஹைவே 400 தாண்டி பயணிக்கையிலும் கூட மீண்டும் வாகன நெரிசல்களை சற்று எதிர்கொள்வீர்கள். மார்டின்கோ ரோட் வரைக்கும் இந்த தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. இந்த காலை பொழுதில் ஈஸ்ட் பவுண்டை பார்த்தோம் என்று சொன்னால் ஹைவே 407 பகுதிகளில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தாமதங்கள் கிப்ளிங் வரைக்கும் மிக அதிகமாக நிலவுகின்றது. ஸ்லிங்டன் அவென்யூ பகுதியிலும் எக்ஸ்பிரஸில் சற்று அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இந்த தாமத நிலைமைகள் ஹைவே 400 வரைக்கும் தொடர்ந்தாலும் ஹைவே 400 தாண்டிய இடங்களிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிகரிக்கின்ற நிலைமையைத்தான் நீங்கள் இப்போது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். பாதஸ்ட் பகுதியில் மீண்டும் வாகனங்கள் உயர்கின்றது. டிவிபி வரைக்கும் கூட தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. 401 ஈஸ்ட் பவுண்டிலும் டிவிபி சவுத் பவுண்டிலும் 401 பகுதியிலேயே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. இடையிடையில் சற்று தணிந்து சற்று உயர்ந்து இந்த வாகன நெரிசல்கள் வந்து எக்லிங்டன் வரைக்கும் தொடர்கின்றது. எக்லிங்டனில் இருந்து தொடர்ந்து பயணிக்கையில் டான்மில்ஸ் ரோட் பகுதி வரைக்கும் அதிகமான வாகன நெரிசல்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எக்லிங்டனுக்கு முன்னர் டிவிபி நோர்த் பவுண்டில் ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் லோரன்ஸ் வரைக்கும் அதிகமாகவும் அதற்கு பிறகு 401 வரைக்கும் சற்று குறைவாகவும் காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டை பார்த்தோம் என்று சொன்னால் ஃபின்ச்சுக்கு முன்னர் ஸ்டீல்ஸ் தாண்டிய இடங்களிலிருந்தே அதிகமான வாகன நெரிசல்கள் ஆரம்பமாகி 401 வரைக்கும் காணப்படுகின்றது. 401 அண்மித்த பகுதியில் மிக அதிகமான தாமதங்களும் கூட நிலவுகின்ற நிலைமை இப்போது இருக்கின்றது என்பதையும் கூட 404 சவுத் பவுண்ட் தொடர்பாக சொல்ல முடிகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 9:30.

0: Music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: All my blinds. சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ.
3: புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
4: ADX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.

9:42 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உற்சாகமான செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதில் அழகான ஒரு சிந்தனை கதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு இளைஞன் வந்து ஒரு மகாஞானியை சென்று பார்க்கின்றானாம். அவரிடம் போய் சொல்லுகின்றான், எனது வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன. என்னால் அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எதை செய்தாலும் கஷ்டம்தான் வந்து சேர்கின்றது. எத்தனையோ முயற்சிகள் செய்துவிட்டேன். எல்லாவற்றிலும் எனக்கு பெரும்பாலும் தோல்விதான் வந்திருக்கின்றது. இந்த தோல்விகள் தரக்கூடிய துன்பத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை. இந்த வாழ்க்கை வந்து பெரும் சலிப்பையும் விரக்தியையும் தான் எனக்கு இதுவரைக்கும் தந்திருக்கின்றது என்று சொல்லி தனது குறைகளை சொல்லி புலம்புகின்றான் அந்த ஞானியிடம் அந்த இளைஞன். இப்போது அந்த ஞானி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஒரு கைப்பிடி உப்பை அந்த இளைஞனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் ஒரு சிறிய கிண்ணத்தில் நீரையும் கூட கொடுக்கின்றாராம். அந்த இளைஞனிடம் சொல்லுகின்றார், நான் உனது கையில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கைப்பிடி உப்பை இந்த சிறிய கிணத்தில் இருக்கின்ற அந்த நீரில் நீ கரைத்து விடு என்று சொல்லி, அதுக்கு பிறகு இன்னும் ஒரு கைப்பிடி உப்பை அதே இளைஞனிடம் அந்த ஞானி கொடுக்கின்றாராம். ஒரு பெரிய பாத்திரத்தில் நீரை நிரப்பி அதற்குள்ளும் கூட அந்த உப்பை கரைத்து விடு, ஒரு கைப்பிடி உப்பு தான் என்று சொல்லி அவரிடம் அந்த இளைஞனிடம் அந்த ஞானி கொடுக்கின்றார். அவர் சொன்னது மாதிரியே ஒரு சிறிய பாத்திரத்திலும் ஒரு பெரிய பாத்திரத்திலும் கூட நீர் நிரப்பப்பட்ட அந்த கைப்பிடி உப்புகளை உப்பை வந்து இளைஞன் கரைத்து விடுகின்றார். இப்போது சொல்லுகின்றார், இரண்டு பாத்திரத்திலும் இருக்கக்கூடிய அந்த நீரை சற்று பருகிப்பார் என்று சொல்லி, சிறிய பாத்திரத்தில் இருந்த நீரை இளைஞன் எடுத்து பருகிவிட்டு சொல்லுகின்றானா, மிக மிக அதிகமாக உப்பு கரைக்கின்றது என்று சொல்லி. அடுத்த பெரிய பாத்திரத்தில் இருந்து சிறிதளவு நீரை எடுத்து பருகிய இளைஞன், இந்த பாத்திரத்தில் உப்பு இருப்பதே தெரியவில்லை, இருக்கின்ற அந்த நீரில் உப்பு கரைந்திருப்பதே எனக்கு தெரியவில்லை, அதை என்னால் பெரியளவில் உணர முடியவில்லை என்று சொல்லியும் கூட அவன் சொல்லுகின்றான். இப்போது அந்த ஞானி சொல்லுகின்றார், இதுதான் வாழ்க்கை. உனது வாழ்க்கை வந்து சற்று குறுகிய மனப்பான்மையோடு நீ அணுகுகின்ற போது உனக்கு சிறிய சிறிய விடயங்கள் எல்லாமே மிகப்பெரிய சுமை மிக்கவையாகத்தான் கண்டிப்பாக நீ உணர்ந்து கொள்வாய். அதே நேரம் உனது நோக்கோ அல்லது உனது மனப்பான்மையோ மிக பரந்துபட்டதாக விசாலமானதாக இந்த பாத்திரம் போல மாறுகின்ற போது அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே உன்னை அதிகம் சிரமப்படுத்தாது. அதை நீ உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் மிக குறைவு. நீ இந்த இரண்டு பாத்திரங்களிலும் இருக்கின்ற நீரில் கரைத்த உப்பின் அளவு என்னவோ ஒரு கைப்பிடிதான். ஆனாலும் கூட இந்த சிறிய பாத்திரத்தில் அந்த உப்பு கரைக்கப்பட்ட போது அது மிக அதிகமான ஒரு சுவையோடு இருந்திருக்கின்றது. அதாவது உப்பு சுவையை நீ அதிகம் உணரக்கூடியதாக இருந்திருக்கின்றது. ஆனால் பிரம்மாண்டமான பாத்திரத்தில் அதே கைப்பிடி உப்பை நீ கரைத்த போது அந்த சுவை உனக்கு பெரிதாக தெரியவில்லை. எனவே இதுதான் வாழ்க்கை, அதை புரிந்து கொள். உனது நோக்கத்தையும் உனது பார்வையையும் உனது மனப்பான்மையையும் நீ விசாலமாக்கிக் கொள்ளுதல் தான் இங்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கும். அதுக்கு பிறகு இந்த வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சுவாரஸ்யங்களையும் கூட நீ உணர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி அறிவுரை கூறி அந்த ஞானி அந்த இளைஞனை அனுப்பி வைக்கின்றார். மிக முக்கியமான ஒரு ஆழமான கருத்தை நாங்கள் இந்த கதையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு அழகான செய்தியும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எங்களுடைய பார்வை வந்து பெரும்பாலும் கீழ் நோக்கியதாகத்தான் இருக்கின்றது. நாம் எப்போதுமே கீழ் நோக்கிய பார்வையிலேதான் இந்த பூமியில் உலவி திரிகின்றோம். எப்போது எங்களது பார்வை விசாலமாகின்றதோ அப்போது எங்களது மனமும் கூட விரிவடைகின்றது. எப்போது மனம் விரிவடைய தொடங்குகின்றதோ அப்போது இந்த வாழ்க்கையும் விரிவடைந்து மிகப்பெரிய விசாலமாகி போகின்றது. இந்த பிரபஞ்சம் போல பார்வை விசாலமடைய எங்களது எண்ணங்கள் விசாலமாகிக் கொண்டே இருத்தல் அவசியம். எண்ணம் விசாலமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமான ஒரு பாடத்தை இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். எங்களை நோக்கியதாக அல்லது யாருக்கும் பாரபட்சம்

விரிந்து பறந்திருக்கின்ற அந்த வானம், அதிலிருந்து நாங்கள் மிக அதிகமான விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். இன்னும் விசாலமாகுவதற்கு வானத்தை நிமிர்ந்து அண்ணார்ந்து எப்போதும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. எங்களது கீழ்நோக்கிய பார்வையை சற்று நாங்கள் மாற்றி அதை மேல் நோக்கிய பார்வையாக நாங்கள் மாற்றிக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. எங்களுக்கு மட்டும்தான் இந்த அரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அடிக்கடி வானத்தை பார்ப்பவராக நீங்கள் மாறுங்கள். ஏனென்றால் வானம் எப்போதும் ஒரு போதிமரம், அது எப்போதும் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லும் என்றொரு பாடல் வரிகள் போலதான் அது மிகப்பெரிய உண்மை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். வானத்தை நிமிர்ந்து பார்க்கின்ற போது அதன் பிரம்மாண்டம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும். எங்களது கண்களால் எவ்வளவு விழித்து பார்த்தும் கூட அதன் தொடக்கத்தையோ முடிவையோ நாங்கள் உணர முடியாது. எனவே அதன் எல்லையற்ற விசாலம் எங்களுக்கு புரிய தொடங்கும். இந்த அண்ட சராசரத்தில் நாங்கள் தூசியிலும் தூசியிலும் தூசி என்பது எப்போது எங்களுக்கு புரிகின்றதோ அப்போது இங்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தொடங்குவோம். இந்த அண்ட சராசரம் நம்மை போல எத்தனை எத்தனை கோடி ஜீவன்களை உள்ளடக்கியது என்பது எங்களுக்கு புரியும். எங்களது சின்ன சின்ன எண்ணங்கள் மறைந்து வானத்தின் விசாலம் நம் மனம் முழுவதும் ஆக்கிரமிக்க தொடங்கும். இவ்வளவு பெரிய வானம் எம் தலைக்கு மேலே பாதுகாப்பாக இருக்கின்ற போது நாங்கள் சிறிய சிறிய விடயங்களை நினைத்து ஏன் கவலைப்பட வேண்டும்? எங்களால் முடியும் என்றொரு நம்பிக்கையை நாங்கள் எங்களது மனதுக்குள் நிறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக கூட அது அமையும் என்பதைத்தான் இங்கு மிக அழகான ஒரு செய்தியாக சொல்லியிருக்கின்றார்கள். சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவை எல்லாமே ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டுத்தான் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. எனவே அதே மாதிரி எங்களது வாழ்க்கையிலும் கூட சரியான ஒரு ஒழுங்கு, ஒரு நியதி எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வருதல் என்பதும் மிக அவசியமாகின்றது. நாங்கள் எப்போதெல்லாம் மனச்சோர்வோ எண்ணமாற்றமோ கொள்ளுகின்றோமோ அப்போதெல்லாம் ஓடி வந்து வானத்தின் விசாலத்தை பார்த்து கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான பிரபஞ்சம் பேராற்றலுக்கு கண்டிப்பாக தெரியும் எங்களுக்கு எதை தர வேண்டும், எதை தர தேவையில்லை என்பதை. எனவே அந்த ஒரு நினைப்பு எங்களது மனதுக்குள் வருகின்ற போது எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு மனநிலை பிறக்கும். எனவே மனதில் இருக்கின்ற அந்த சஞ்சலங்கள் அகலக்கூடியதாகவும் கூட இருக்கும். அதிகாலை சூரியனை வரவேற்க தயாராக இருங்கள். ஆந்தி சாயும் போது சூரியனை வழி அனுப்பவும் அப்போதும் தயாராக இருங்கள். அதே மாதிரி இரவின் பௌர்ணமியையும் ரசித்து அதன் குளுமையில் கரையுங்கள். அமாவாசையின் இரட்டின் அடர்த்தியையும் கூட நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாம் பிறை பாருங்கள். அடிக்கடி வானம் பார்த்து நட்சத்திரங்களோடு பேசி மகிழுங்கள். நாம் மகிழ்ச்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிட்டு துன்பம் என்ற குப்பையை கிளறிக்கொண்டு நாங்கள் அதன் அந்த ஒரு அழுகிய வாசனையை நாங்கள் நுகர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு ஆழமான ஒரு கருத்தாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே வானத்தை நிமிர்ந்து பாருங்கள். உங்களது மனம் அந்த வானம் போல விரிந்து செல்ல நிச்சயம் வாழ்க்கை அற்புதமாகும். ஆனந்தம் எப்போதும் எங்களிடம் நிலைத்திருக்கும். இந்த வானம் ஒரு பெரிய போதிமரம் என்பதைத்தான் அழகான இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். காலை இப்பொழுதிலும் கூட கேட்கக்கூடிய அழகான இந்த

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 Oh My Home.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi, 437-477-7960, 437-477-7960.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
6: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
7: கலர் ரிப்பன்,
6: சுரேஷ்,
7: சங்கீத மேகம்,
6: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
8: MJS Gold House
9: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
8: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
9: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
8: MJS Gold House.
9: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
0: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

நேரம் காலை 10:03 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது செவ்வாய்க்கிழமையின் அழகான காலை இப்பொழுதில். 20 இப்போதைய ஒப்பநிலை 20°C நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைய நாள் தொடர்ச்சியாகவே வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதை நாங்கள் எதிர்பார்க்கலாம். மிகச்சிறந்த வெப்பநிலை உயர்வு 28 இருக்கும் வெப்பநிலை உயர்வு என்று 31°C நாங்கள் பிற்பகலிலே கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். 1:00 பிறகு ஒரு சில மணி நேரம் 31°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இரவு வேளை 15 வெப்பநிலை இருக்கும். 14°C நாங்கள் உணர இருக்கின்றோம். 28:46 தான் என்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தொடர்பாக தொடர்ந்து நாளைக்கு புதன்கிழமை 24 ஆக உணர்நிலை இருக்கும். 23 தான் வெப்பநிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தை முகில்கூடங்களையும் சேர்த்து காணலாம். வியாழக்கிழமை 19 வெப்பநிலை, 19 உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பொறுத்தளவில் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். அன்றைய தினமும் 21 வெப்பநிலை உயர்ந்து 21°C உணரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற இந்த மே மாதத்தின் நிறைவு வார இறுதியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சனிக்கிழமை 17 இருக்கும். 16 உணரக்கூடிய நிலைமைகள் எதிர் கூறப்படுகின்றன. அடுத்த ஞாயிறு 17 தான் உணரப்படும். எனவே ஒரு மிதமான வெப்பநிலை உணரல இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சம் மிக்க 2 நாட்களாகவும் கூட இந்த மே மாதத்தின் நிறைவு நாட்கள் அமையப்போகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்ல முடிகின்றது. இந்த வாரம் என்று சொன்னால் இப்போது நாங்கள் கொஞ்சம் மழை குறைவாக சூரிய வெளிச்சம் இருக்கின்ற நாட்களாக தொடர்ந்து வருகின்ற நாட்களை அனுபவிக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். 10:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலைக்கு என்னாக போகின்றது என்று சொன்னால் மாற்றம் இல்லாமல் தான் நாளைய தினமும் இருக்கும். இன்றைய தினம் பெறுகின்ற அதே விலையில்தான் நாளைக்கு மே 27 கூட நீங்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:10 இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் சமாதான அந்த ஒப்பந்தம் வந்து அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து தொடர்ந்து நீடிக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் இரண்டு தரப்பும் ஒன்றன் மீது ஒன்று தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றன. ஒரு சில நாட்களாக இந்த தாக்குதல்கள் வந்து தொடர்வதைத்தான் செய்திகள் காட்டுகின்றன. சதர்ன் ஈரானின் மீது நேற்றைய தினம் திங்கட்கிழமை புதிய தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் ஈரானிய ஏவுகணை தளங்களையும் கனிவடிகளை புதைக்க முயன்ற படகுகளையும் தாங்கள் குறிவைத்தோம் என்று சொல்லியும் அமெரிக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதலுக்கான காரணம் என்று சொன்னால் ஒரு தற்காப்பு நடவடிக்கை என்பது தொடர்பாக தான் அமெரிக்கா தொடர்ந்து சொல்லி வருகின்றது. ஈரானிய படைகளால் ஏற்படுத்தப்படக்கூடிய அச்சுறுத்தல்களிலிருந்து எமது படைகளை பாதுகாப்பதற்குத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லி US சென்ட்ரல் கமாண்ட் சென்ட்காம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றின் மூலமாக தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ் IRGC அதன் ஒரு செய்தியும் கூட இந்த தாக்குதல்கள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு காணலாம். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தாங்கள் ஒரு அமெரிக்க ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கின்றோம். அதே நேரம் ஒரு ஃபைட்டர் ஜெட் மற்றும் இன்னும் ஒரு ட்ரோன் மீது தாக்குதல்களையும் கூட நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஈரானிய வான்பரப்புக்குள் இவை நுழைந்திருக்கின்ற போதுதான் இந்த தாக்குதல்கள் அவற்றின் மீது நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் IRGC அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றின் மூலமாக தெரிவித்திருக்கின்றது. ஆனால் சரியாக இந்த தாக்குதல்கள் வந்து எப்போது நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை என்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம். அமெரிக்காவின் எந்தவித போர் நிறுத்த மீறல்களுக்கும் பதிலடி கொடுப்பதற்கு ஈரானுக்கு வந்து சட்டப்பூர்வமான மற்றும் உறுதியான உரிமை உண்டு என்று சொல்லியும் கூட IRGC தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. ஈரானிய படைகளால் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களிலிருந்து எங்களது அமெரிக்க படைகளை பாதுகாப்பதற்காக அமெரிக்க படைகள் சதர்ன் ஈரானில் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தின என்று சொல்லித்தான் சென்காம் அதன் செய்தி தொடர்பாளர் டிம் ஹாக்கின்ஸ் நேற்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றின் மூலமாக தெரிவித்திருப்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த போர் நிறுத்தத்தின் நிதானத்தை கடைபிடித்து எங்களது படைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் நாங்கள் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றோம் என்பதையும் கூட கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் வந்து தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் அதனை அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு ஈரானிய பகுதி, இது வந்து ஈரானின் ஒரு சதர்ன் போர்ட் சிட்டியாக இருக்கக்கூடிய பாண்டர் அப்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிட்டியின் மீதும் அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட டிம் ஹாக்கின்ஸ் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சதர்ன் ஈரானிய போர்ட் சிட்டியில் ஒரு ஈரானிய நேவல் பேஸ் ஒன்று இருக்கின்றதாம். எனவே அந்த ஒரு ஈரானின் கடற்படை தளம் மீதுதான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பான செய்திகளையும் கூட காண முடிகின்றது. எனவே இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இரண்டு தரப்பிலும் இருந்தும் கூட நடத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த பரஸ்பர தாக்குதல்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த போர் நிறுத்தத்தின் மீதும் அல்லது தொடர்ந்து ஏற்படுத்தப்பட இருக்கின்ற சமாதான ஒப்பந்தத்தின் மீதும் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக இன்னமும் கூட தெளிவாக தெரியவில்லை என்பது தொடர்பாகவும் கூட அந்த செய்திகளை காண முடிகின்றது. ஆனால் அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்தும் ஒரு உடன்பாடு எட்டப்படுவது இன்னமும் சாத்தியம் என்று சொல்லித்தான் அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் இன்று நிகழ்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் கூட சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஈரானின் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாளர் மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் கட்டாரின் பிரைம் மினிஸ்டருக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த மேலதிகமான சமாதான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பேச்சுக்களில் பல விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கின்றன என்பதையும் அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. முன்னேற்றம் இந்த விடயத்தில் காண முடியுமா என்று சொல்லி இப்போது ஆராய்ந்து வருகின்றோம். ஏற்கனவே பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எனவே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற முக்கியமான விடயங்களை சாத்தியமாக்க முடியுமா என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய பேச்சுவார்த்தைகள்
நடைபெறுகின்றன என்பது தொடர்பாகவும் மார்க்கோ ரூபியோ இப்போது தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:15 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், Bad Credit Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
7: 416-461-6401.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர், சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1
9: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
10: ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:37 இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் இப்போது டிப்தீரியா என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய் தொற்று பரவிருக்கின்றமை தொடர்பான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு தசாப்தத்திற்கும் அதிகமான காலப்பகுதியில் ஆஸ்திரேலியா வந்து முதலாவது டிப்தீரியா டெத்தையும் கூட பதிவு செய்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இப்போது வந்து நீண்ட காலத்திற்கு இல்லாத அளவுக்கு தடுப்பூசி மூலம் தடுக்கக்கூடிய நோயாக இருக்கின்ற இந்த டிப்தீரியாவின் மிக மோசமான பாதிப்பைத்தான் ஆஸ்திரேலியா எதிர்கொண்டு வருகின்றமை தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவின் நொதர்ன் டெரிட்டரியில் கடந்த மார்ச் மாதத்திலேயே ஒரு அவுட்பிரேக் ஒன்று உணரப்பட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பின்பு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, சவுத் ஆஸ்திரேலியா மற்றும் குயின்ஸ்லாந்து போன்ற இடங்களிலும் ஒரு சில கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருந்தன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நோய் தொற்றின் ஆரம்பம் வந்து 2025 இறுதிப்பகுதியில் இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த கேசஸ் சற்று அதிகரித்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் மிக உயர்வான அளவிலே பல கேசஸ் பதிவாகியிருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த வருடம் என்று சொல்லி பார்த்தால் இதுவரைக்கும் 245 கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம். 1991 பிறகு ஆஸ்திரேலியா சந்திக்கக்கூடிய லார்ஜஸ்ட் அவுட் பிரேக்காக இது இருக்கின்றது. இந்த டிப்தீரியா தொடர்பாக என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் இந்த இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் அங்கு வாழக்கூடிய அந்த பூர்வக்குடிகள் சமூகத்தில் அது சற்று அதிகம் பரவியிருக்கக்கூடிய ஆபத்து இப்போது நிலவுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்று செவ்வாய்க்கிழமைதான் ஆஸ்திரேலியாவின் நொதர்ன் டெரிட்டரி அதன் ஹெல்த் மினிஸ்டர் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாட்டு ஆய்வகம் ஒன்றில் ஒரு பிரேத பரிசோதனை ஒன்று செய்யப்பட்டு அதன் முடிவுகளின் அடிப்படையில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ராயல் டார்வின் ஹாஸ்பிட்டலில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு ஆணின் மரணத்திற்கு இந்த டிப்தீரியா தான் காரணம் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். 2018 பிறகு இது போன்ற ஒரு டிப்தீரியாவின் காரணமான மரணம் இப்போதுதான் நிகழ்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அண்மைய பாரங்கள் என்று சொல்லி பார்த்தால் ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் வேக்சினேஷன் அதனை செய்யக்கூடிய நடவடிக்கைகளை இப்போது மிக அதிகமாகவே செய்து வருகின்றது. இதன் காரணமாக நம்பர் ஆஃப் நியூ கேசஸ் வந்து சற்று குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவலையும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவின் ஹெல்த் ஆஃபீஷியல்ஸ் பகிர்ந்திருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இதுவரைக்கும் மார்ச் மாதம் 30 ஒரு 10,407 வேக்சினேஷன்ஸை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்பதைத்தான் ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. எங்களது அரசாங்கம் இந்த நிலைமையை மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதற்கான காரணங்களை இப்போது புரிந்து கொள்கின்றோம். நிலைமையை சரியாக உணர்ந்து கட்டுப்படுத்தவும் கடுமையாக உழைத்து வருகின்றோம் என்று சொல்லியும் ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே மீண்டும் இந்த டிப்தீரியாவின் தாக்கம் அங்கு அதிகரித்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூட இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிலும் இந்த நொதர்ன் டெரிட்டரியில் தானாம் அதிகமான கேசஸ் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் என்னென்று சொன்னால் இந்த டிப்தீரியாவை வந்து கட்டுப்படுத்தலாம், வேக்சினேஷனின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய்களில் இதுவும் ஒன்று என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உடனடியாகவே இந்த வேக்சினேஷனை நாங்கள் உயர்த்துவதுதான் முதன்மையான பாதுகாப்பை மக்களுக்கு வழங்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த அதனை தடுத்தல் என்பது மிக அவசியம். அதே நேரம் தொற்று ஏற்பட்டிருக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஏனைய மக்களுக்கும் அது பரவாமல் பாதுகாப்பதென்பது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும். அதே நேரம் அந்த தொற்றுக்கள் பரவக்கூடிய சாத்தியங்களை குறைத்தல் அதுவும் கூட மிக முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என்பதையும் கூட ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த டிப்தீரியா என்று சொல்லி பார்த்தால் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக தான் அது எங்களது உடலில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதிலும் இரண்டு வகையான டிப்தீரியாவை நாங்கள் அதிகம்

சந்திக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்தீரியா, இது வந்து சுவாசம் சம்பந்தமான ஒரு தொற்று நோயாக இருக்கும் ரெஸ்பிரேட்டரி டிப்தீரியா. இது வந்து மிக அதிகமாகவே பரவும் தன்மை

மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் அதை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு தொற்றாகவும் கூட இந்த ரெஸ்பிரேட்டரி டிப்தீரியா ஒரு சில சமயங்களில் மிக ஆபத்தான நிலைமையும் ஏற்படுத்தலாம். அடுத்த வகை என்னன்னு சொல்லி பார்த்தால் குவட்டேனியஸ் டிப்தீரியா என்று சொல்லப்படக்கூடிய தோலில் ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் தொற்றாக இருக்கின்றது. இது வந்து ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன். இதை வந்து கொரினே பாக்டீரியம் டிப்தீரியே என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான பாக்டீரியா மூலமாக நாங்கள் அதனை அந்த தொற்றை வந்து சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து அதிக ஆபத்து இல்லாதது என்று இல்லாத ஒரு தொற்று என்று சொன்னாலும் கூட அதை நாங்கள் குணப்படுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எங்களது தோலில் வந்து கொப்பளங்கள் அல்லது அந்த அல்சர்ஸ் மாதிரியான அந்த ஒரு புண்கள் போன்றவை ஏற்படலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இவை குணமடைவதற்கு அதிக காலம் எடுத்தாலும் நோய் வந்து கடுமையான நிலையை அடைவது என்பது மிக மிக அரிது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தோல் சம்பந்தமான டிப்தீரியா தொடர்பாக, ஆனால் ரெஸ்பிரேட்டரி டிப்தீரியா அதுதான் வந்து சற்று அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த சுவாசம் சம்பந்தமான டிப்தீரியா வந்து ஃபீவர் மற்றும் சில்ஸோடு ஆரம்பிக்கலாம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். கடுமையான தொண்டை நோய் வந்து இருக்கும். அதே நேரம் சுவாசித்தலும் சரி அல்லது விழுங்குதலும் சரி மிக மிக பிரச்சனைக்குரியதாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் உயிரிழப்பையும் கூட இந்த ரெஸ்பிரேட்டரி டிப்தீரியா ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 10:44 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒளிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: ரிச்மண்ட் ஹில் இந்துவாலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 Bayview Avenue 905-883-9109.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன் 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன் 416-727-1930. Grey Stone Luxury Homes.
3: என்ன யோசின?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 647-962-1569.
12: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:55 ஒரு திரைப்பட பாடல், அதுவும் ஒரு தமிழ் திரைப்பட பாடல் ஒன்று வெளியாகின்ற போது அது யார் சொந்தம் கொண்டாட முடியும் என்பது தொடர்பாக நீடிக்கக்கூடிய சர்ச்சைகளுக்கான ஒரு தீர்வொன்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பொன்றின் மூலமாக கொஞ்சம் கிடைத்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது சரிகம இந்தியா லிமிடெட் அந்த நிறுவனத்திற்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா ஒரு மேல்முறையீட்டு வழக்கொன்றை தொடர்ந்த நிலையில் 1 May டெல்லியில் இருக்கின்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பொன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், காப்புரிமை சட்டத்தின்படி இசை படைப்பு என்பது பாடலின் இசை மற்றும் மெட்டுக்களை குறிக்கின்றது. அதில் வரக்கூடிய அந்த வரிகளையோ ஒலிப்பதிவையோ இசையமைப்பாளர்கள் உரிமை கோர முடியாது என்று சொல்லித்தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்போது இந்த பாடலின் உரிமைகள் யாருக்கு சொந்தமானவை என்று சொல்லி கேட்டால், இந்த பாடல் அவற்றின் உரிமைகள் திரைப்பட தயாரிப்பாளருக்கு சொந்தமானவை, அவை அவற்றை வந்து முழுமையாக உரிமை கோருவதற்கு அந்த பாடலின் இசையமைப்பாளருக்கு உரிமை இல்லை என்பது தொடர்பாகத்தான் இந்த தீர்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்ன பாடல் என்பது தொடர்பாக என்று சொல்லி பார்த்தால், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் கடந்த ஆண்டு அகத்தியா என்ற ஒரு திரைப்படம் வெளியாகியிருந்தது. இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்திருக்கின்றார். இதில் வந்து 1980 வெளியாகியிருந்த மூடு பணி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற என் இனிய பொன்னிலாவே அந்த பாடலை வந்து ரீமிக்ஸ் செய்து யுவன் சங்கர் ராஜா அந்த பாடலை பயன்படுத்தியிருந்தார். மூடுபனி படத்தின் இசை உரிமையை பெற்றிருக்கக்கூடிய சரிகம இந்தியா லிமிடெட் நிறுவனம் தங்களது அனுமதி இல்லாமல் அந்த பாடலுக்கான உரிமையை இளையராஜா வழங்கியிருக்கின்றார் என்று சொல்லித்தான் டெல்லியில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கொன்றை தொடர்ந்திருந்தது. 1989 கையெழுத்திடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் மூடுபனி படத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பாடல் உரிமைகள் சரிகம நிறுவனத்திற்கு சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லித்தான் அந்த வாதம் வந்து நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. 1 May அகத்தியா படத்தை தயாரித்த வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு எதிராக சரிகம இந்தியா லிமிடெட் நிறுவனம் நீதிமன்றத்தை அணுகியிருந்தது. இந்த பாடலின் அசல் பதிப்பில் வந்து இளையராஜா இசையில் ஜேசுதாஸ் பாடியிருந்தார். ஆனால் யுவன் சங்கர் ராஜா அவரது அந்த அகத்தியா திரைப்படத்திற்காக அவர் அதை ரீமிக்ஸ் செய்த போது அந்த எண்ணினிய பொண்ணுலாவே அந்த பாடலை விஜய் ஜெயசுதாஸ் பாடியிருந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்கான உரிமைகள் அனைத்தும் தங்களுக்கே சொந்தம் என்று சொல்லித்தான் சரிகம இந்தியா லிமிடெட் நிறுவனம் சட்டப்பூர்வ அறிவிப்பை அனுப்பிய பிறகும் கூட மீண்டும் பாடல் உருவாக்கப்பட்ட அதோடு மட்டுமல்லாமல் அது தொடர்பான விளம்பரங்களும் கூட வெளியிடப்பட்டது என்று சொல்லியும் அந்த வழக்கில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது என்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் பாடலின் அசல் இசையமைப்பாளர் என்ற முறையில் அதன் மறு உருவாக்கத்திற்கு உரிமம் வழங்குவதற்கான அதிகாரம் இளையராஜாவுக்கு இருப்பதாக நம்பித்தான் அவரிடம் தாங்கள் அனுமதி பெற்றோம் என்று சொல்லியும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது என்பதையும் இங்கு சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் இளையராஜா தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், எனினிய பொன்னிலாவே அந்த இசைப்படைப்பு இசைஞானி இளையராஜாவுக்கு சொந்தமானது, அதை மற்றவர்கள் தழுவி உருவாக்குவதற்கு அவரால் அனுமதி வழங்க முடியும் என்று சொல்லித்தானாம் அந்த நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பு வாதிட்டதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாடலின் இசையமைப்பாளர் இளையராஜா தானே தவிர பாடல் ஆசிரியர் அல்ல. அந்த பாடலின் வரிகளின் மீதோ அல்லது முழுமையான ஒளிப்பதிவின் மீதோ அவரால் உரிமை கோர முடியாது என்று சொல்லித்தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பாடல்கள் யாருக்கு சொந்தம் உண்மையில் என்பது தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தீர்வை இந்த நீதிமன்ற தீர்ப்பு இப்போது வழங்கியிருப்பதாகவும் பலர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருப்பதையும் காண முடிகின்றது.

11:05 ஈஸ்டெஃபம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வேளை ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 4168241212 ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி, யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ். எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் நாளை ஏற்பட போவதில்லை. இன்று போலத்தான் நாளை நாளிலும் கூட நீங்கள் அதே விலையில் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். வெப்பநிலை சிறப்பாக உயர்ந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 22 வெப்பநிலை, 24 உணரப்படுகின்றது. இன்னமும் வெப்பநிலை உயர்ந்து பிற்பகல் வேளையில் ஒரு 3-4 மணி அளவில் 29 இருக்கும். இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 32 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம் என்று கூடிய உணர்நிலை. இரவு வழி 15-14 இரவு உணர்நிலையாகவும் இருக்கும். தொடர்ந்து சூரிய வெளிச்சத்தை இன்று நாங்கள் காணலாம். 8:46 இரவு பொழுதில் சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் கூட இங்கு தெரிவிக்க முடிகின்றது. மழை இல்லாமல் பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் மிக்க பகல் பொழுதைத்தான் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தர இருப்பதை எதிர்வு கூறல்கள் சொல்கின்றன. நாளைக்கு 23-24 உணரப்படும் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கப் போகின்றது. நாளில் வியாழக்கிழமை 19-19 உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். வெள்ளியை பார்த்தால் 21 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 21 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சத்தை முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வருகின்ற வாரிறுதி என்று சொல்லி பார்த்தால் மே மாதத்தை நிறைவு செய்கின்ற நாட்களாகவும் இறுதி வாரிறுதியாகவும் அமையப்போகின்றது. சனிக்கிழமை 17-16 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 17-17 தான் உணரப்போகின்றோம். 2 நாட்களிலும் சூரிய வெளிச்சத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் என்பதையும் கூட இந்த வேளையை தெரிவித்துக் கொள்ளலாம். 11:07 ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கக்கூடிய டார்லிங் ஹார்பர் அங்கு நடத்தப்பட இருந்த ஒரு ட்ரோன் ஷோ அது வந்து இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய விபத்து மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாகத்தான் அதை நிறைவு இப்போது நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது மிக பிரபலமாக அங்கு வந்து ஒரு பாப்புலர் விண்டர் லைட் ஷோவாக இந்த ஷோ வந்து நடத்தப்படுவது ஒவ்வொரு ஆண்டுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றது. இந்த லைட் ஷோவில் தான் மிக பெரிய அளவிலே அந்த ட்ரோன்ஸ் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ட்ரோன் ஷோவும் கூட நடத்தப்படுகின்றதாம். எனவே அதற்கு ஏற்ற வகையில் தான் நேற்றைய தினம் அந்த ட்ரோன்ஸ் வந்து வானத்தில் செலுத்தப்பட்ட நேரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக ஒரு 90 ட்ரோன்கள் அந்த ஹார்பர் பகுதியில் விழுந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விவிட் சிட்னி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஷோ, இது வந்து ஒரு அனுவல் ஷோவாக ஒரு 3 காலம் நீடிக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாகவும் கூட நடத்தப்படுகின்றது. இதில் மிக பிரபலமான ஒரு விடயம் என்று சொன்னால் பெரிய அளவிலே அந்த லைட் இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும். எனவே இந்த பிரம்மாண்டமான ஷோவின் ஒரு பகுதியாகத்தான் இந்த ட்ரோன் ஷோவும் கூட நடத்தப்படுகின்றது. நேற்றைய தினம் மாலை வேளை தான் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால் எதிர்பாராத டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்பது தொடர்பாகத்தான் அந்த விவிட் சிட்னியின் ஒழுங்கமைப்பாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதன் காரணமாக அப்கமிங் ஷோஸ் வந்து பல நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ட்ரோன்ஸ் வந்து விழுந்து நுறங்கக்கூடிய அல்லது நீரில் விழக்கூடிய காட்சிகளை காட்டக்கூடிய ஒரு சில வீடியோஸும் கூட வெளியிடப்பட்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இரவு வானத்திலிருந்து பல ட்ரோன்ஸ் வந்து திடீரென்று சரிந்து விழக்கூடியதை காட்டக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து பலராலும் பகிரப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. இந்த ஷோவுக்கு பின்னால் ஒரு UK கம்பெனி தானாம் இருக்கின்றதாம். ஸ்கை மேஜிக் என்று பெயரிடப்பட்ட அந்த UK கம்பெனி என்ன சொல்லியிருக்கின்றது, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நிகழ்ந்ததுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த கம்பெனி தெரிவித்திருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச், இதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த சேஃப்டி பவுண்டரிஸை தாண்டி எந்த ஒரு ட்ரோனும் விழவில்லை. எனவே மக்களுக்கு அது ஆபத்தை ஏற்படுத்தவில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் மக்கள் அந்த பார்வையாளர்களாக கூடியிருந்த அந்த பகுதிகளிலிருந்து ஒரு 25 meters தூரத்தில் தானாம் அந்த ட்ரோன்ஸ் விழுந்ததை பார்க்க முடிந்தது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த சிமெண்ட் தளங்களிலும் கூட அது விழுந்து நொறுங்கிய போது பெரிய சத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாக அங்கிருந்திருக்கின்றவர்கள் தங்களது அனுபவங்களையும் பகிர்ந்திருப்பதையும்
இங்கு சொல்லலாம். எனவே திடீரென்று நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் காரணமாகத்தான் அடுத்து வரக்கூடிய அந்த ட்ரோன் ஷோஸ் வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விவிட் சிட்னி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஃபெஸ்டிவலை பொறுத்தளவில் 2009 தான் அது தொடங்கப்பட்டது. அதில் ஒரு மிக பிரதானமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஸ்டார் பவுண்ட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ட்ரோன் ஷோ நிகழ்த்தப்படுகின்றதாம். ஒரு 1000 அதிகமான இதற்கென்றே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ட்ரோன்ஸ் ஒரு மிக அழகான ஏரியல் டிஸ்பிளேயை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அங்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு 12 to 15 வரைக்கும் நீடிக்கக்கூடிய அந்த ஷோவை பார்ப்பதற்கு மக்கள் மிக மிக அதிகமாகவே அங்கு வருகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ட்ரோன் ஷோ அது வந்து பெரிய ஒரு பிரபலத்தை ஏற்படுத்தியதுக்கு பிறகு 2024 இந்த ஷோவை பார்ப்பதற்கு அங்கு கூடியிருந்த அந்த மக்கள் கூட்டத்தில் பல இடங்களில் நெரிசல்களும் கூட ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த ட்ரோன் ஷோஸ் நிறுத்தப்படக்கூடிய வகையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தனவாம். அதுக்கான காரணம் வந்து அந்த ஓவர் க்ரௌடிங் கன்சர்ன்ஸ் என்பதைத்தான் சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் அது நடத்தப்படுவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நேற்று நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்ப சிக்கலின் காரணமாக ஏற்பட்டிருந்த அந்த சிறிய விபத்தை தொடர்ந்து பல அப்கமிங் ட்ரோன் ஷோஸ் வந்து நிறுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 11:12 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
1: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாஹா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
11: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
12: அழகோ அழகு 647-787-3784.
13: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே
14: Summer.
13: East FM 102.7. 102.

11:25 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கார் லவர்ஸ். உங்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி, ஃபெராரி வந்து தனது முதல் முழுமையான மின்சார வாகனம் ஒன்றை இப்போது அறிமுகம் செய்கின்றது. இந்த லக்ஷரி ஸ்போர்ட் கார் மேக்கர் ஃபெராரி தான் இப்போது தனது ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அதன் விலை என்னென்று சொல்லி பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 640,000 அமெரிக்கன் டாலர்ஸ் ஆக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். லூச்சே என்று சொல்லி ஒரு இட்டாலியன் நேம், அதனை கொண்டுதான் அந்த கார் வந்து இப்போது பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தின் ஒரு இறுதிப்பகுதியில் முழுமையாக பல இடங்களிலும் அதை பெறக்கூடிய நிலைமை உருவாகும் என்பது தொடர்பான ஒரு மகிழ்ச்சி தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த நிலையில் இந்த கார் வந்து வழக்கமான அந்த டிபிக்கல் ஃபெராரிஸிலும் பார்க்க கொஞ்சம் அதன் வடிவத்தில் மாறுபட்டதாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த நியூ மாடல் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த கார் மேக்கர் இட்டாலியன் கார் மேக்கர் அந்த பிராண்ட் என்று சொல்லி பார்த்தால் அது முதல் தடவையாக அதன் அந்த 5-seat காரையும் கூட இப்போது அறிமுகம் செய்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆப்பிள் டிசைன் சீஃப் சர் ஜானி ஐவ் அவர் அது லவ் ஃப்ரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஏஜென்சியோடு இணைந்துதான் இப்போது இந்த காரின் வடிவமைப்பு வந்து செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகவும் கூட தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கலவையான விமர்சனங்கள் தான் இப்போது சோசியல் மீடியாஸிலே பலராலும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஸ்ட்ரெயிட் டு த ஜங்க்யார்ட் ட்ராஷ் என்று சொல்லித்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் மாறுபட்ட வகையிலும் கூட ஒரு சிலர் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ் இன் டிசைன் என்று சொல்லியும் கூட ஒரு சிலர் பாராட்டியும் கூட அந்த கார் தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த ஃபெராரிக்கான மிகப்பெரிய போட்டியாளர்களாக இன்னும் ஒரு சில ஆடம்பர கார் மேக்கர்ஸ் லாம்போகினி மற்றும் போஷ் போன்ற கார்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தொடர்பான திட்டங்களை ஏற்கனவே கைவிட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். அதில் குறிப்பாக அதற்கான காரணமாக சொல்லப்படுவது இந்த சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவான விலையில் கிடைப்பதன் காரணமாக பெரும்பாலானவர்கள் இப்போது இந்த எக்ஸ்பென்சிவ் பிராண்ட்ஸை, அதுவும் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இன்னும் அதிக விலை கொண்டதாக இருக்கும், அதனை வாங்குவதை கைவிட்ட நிலையில்தான், புவர் டிமாண்ட் நிலவுகின்ற சூழ்நிலையில்தான் இந்த லாம்போகினி மற்றும் போர்ஷ் போன்ற நிறுவனங்கள் தங்களது அந்த இவி பிளான்ஸை கைவிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இப்போது ஃபெராரி தனது அந்த புதிய டிசைனை உருவாக்கியும் கூட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் காரை வெளியிட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த செய்தியை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஃபெராரியும் கூட இதே மாதிரியான ஒரு திட்டத்தை தான் ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. தாங்கள் புதிதாக அந்த மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்த போவதில்லை என்று சொல்லித்தான் அதுவும் கூட தெரிவித்திருந்தது. அதுக்கு பதிலாக தாங்கள் வந்து இந்த கேஸ் மற்றும் எலக்ட்ரிசிட்டியின் மூலமாக இயங்கக்கூடிய ஹைபிரிட் கார்ஸை தான் உருவாக்கப் போகின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அறிவித்திருந்தது. ஆனால் இப்போது மீண்டும் பல மாதங்கள் உழைத்து தாங்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வடிவமைத்திருக்கின்றோம் என்பதைத்தான் ஃபெராரி நிறுவனம் சொல்லியிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த லூசே என்று சொல்லி இட்டாலிய பெயரில் பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த ஃபெராரியின் எலக்ட்ரிக் காரை பொறுத்தளவில் அந்த ஃபெராரி நிறுவனத்தில் மிக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற எலக்ட்ரிக் மோட்டர்ஸை அதன் ஒவ்வொரு வீலிலும் கூட கொண்டிருக்கின்றதாம். இதன் காரணமாக ஒரு 2.5 செகண்ட்ஸ்லேயே 60 miles per hour, அதாவது 96 kilometers per hour என்ற ஒரு வேகத்தை அது எட்ட முடியும் என்பதும் அதன் இன்னும் ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த வகையில் அது வந்து ஒரு சிறந்த வடிவமைப்பு என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த ஃபேம் இன்னும் என்ன சொல்லுகின்றதுன்னு சொல்லி பார்த்தால் அந்த காருக்கான கம்போனன்ட்ஸ் எல்லாமே தங்களது சொந்த நிறுவனங்களில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தங்களால் மிக சிறப்பாகவே தொடர்ந்து அந்த கார்களை வந்து பழுது பார்க்க முடியும். அதே நேரம் அந்த தனித்த காரின் அந்த ரீசேல் வேல்யூவையும் கூட தங்களால் தொடர்ந்து பேண முடியும் என்பது தொடர்பாகவும் கூட ஃபெராரி தெரிவித்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. இந்த மோட்டோ இண்டஸ்ட்ரி ஜாயண்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து இப்போது பெரும் தடைகளை சந்தித்து வருகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த இவிஸை உற்பத்தி செய்வதில் அவை பெரும் சிரமப்படுகின்றன அண்மை ஆண்டுகளில் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால் இந்த கார் மேக்கர்ஸ் வந்து
அமெரிக்காவில் ஏற்பட்ட பல புதிய ஒழுங்குமுறை மாற்றங்களின் காரணமாக அதிகம் பாதிப்படைந்திருக்கின்றன. அமெரிக்கான்னு சொல்லி பார்த்தால் ஃபோர்ட் மற்றும் வாக்ஸ்வாகன் போன்ற நிறுவனங்கள் வந்து மீண்டும் பெட்ரோல் கார்ஸை உருவாக்கக்கூடிய வகையில் தான் தங்களது திட்டங்களை மாற்றி அமைத்திருக்கின்றன. அதுக்கு காரணம் வந்து புவர் டிமாண்ட் மற்றும் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெகுலேட்டரி சேஞ்சஸ் போன்றவை இருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். இவி பயர்ஸுக்கு வழங்கக்கூடிய இன்சென்டிவ்ஸ் வந்து நிறையவே குறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பலர் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வாங்குவதற்கு முன்வராததன் காரணமாக ஃபோர்ட் வாக்ஸ்வாகன் போன்ற நிறுவனங்கள் மின்சார வாகனங்களை உற்பத்தி செய்வதை குறைத்து மீண்டும் கேஸ் கார்ஸ் தொடர்பாக தானாம் கவனம் செலுத்தி வருகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதே நேரம் ஐரோப்பாவுக்கு சென்றால் ஜாகுவார் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் கான்செப்ட் கார் ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதை வந்து மிக அதிகமாகவே பலர் கண்டனம் செய்திருந்தார்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன சொன்னால் அந்த பிரிட்டிஷ் பிராண்ட் வந்து தங்களது வழக்கமான அந்த டிசைனை அந்த ஸ்டைலை வந்து மாற்றி அமைத்திருந்தமை பலருக்கு பிடிக்கவில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் மின்சார அந்த கான்செப்ட் காரின் அறிமுகம் வந்து கடுமையான விமர்சனத்தை சந்தித்திருந்தது. அதே மாதிரி தான் இப்போது பெரும்பாலும் இந்த ஃபெராரியும் கூட அதே சிமிலர் கிரிட்டிசிசத்தை சந்தித்து வருகின்றது. அந்த லூசே அந்த புதிய அந்த கார் வடிவமைப்பு தொடர்பாக என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டாலும் தங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றகரமான மாற்றமாக இருக்கும் என்பதைத்தான் ஃபெராரியின் தலைவர் சொல்லியிருப்பதையும் இங்கு காணலாம். இதே நேரம் லாம்பகினி வந்து ஏற்கனவே ஆல் எலக்ட்ரிக் கார்ஸ் தொடர்பான அந்த திட்டங்களை முழுமையாகவே கைவிட்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கு பதிலாக தாங்கள் வந்து ஹைபிரிட் மாடல்ஸை உருவாக்குவதில் அதிகம் கவனம் செலுத்துகின்றோம் என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹை அண்ட் லக்ஷரி இவிஸை வாங்கக்கூடிய நிலையில் இப்போது பலரும் இல்லை. உலக அளவிலே இந்த பணவீக்கம் வந்து உயர்ந்திருக்கின்றது. எனவே மிக அதிக அளவில் பணம் செலவழித்து இந்த ஹை அண்ட் லக்ஷரி இவிஸை வாங்கக்கூடிய வகையில் பலர் இல்லை. எனவே டிமாண்ட் வந்து மிக அதிகமாக குறைந்திருக்கின்றது என்பதைத்தான் லாம்பகினி தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் ஜெர்மனியின் மிக ஆடம்பர கார் மேக்கராக இருக்கக்கூடிய போர்ஷ் அந்த அதுவும் கூட சொல்லியிருக்கின்றது, தங்களது இவி பிளான்ஸை நாங்கள் கைவிட்டிருக்கின்றோம். அதுக்கான காரணம் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய அந்த வீக் டிமாண்ட் என்பதைத்தான் அந்த நிறுவனமும் சொல்லியிருக்கின்றது. அதே நேரம் சைனீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த நிறுவனங்களுக்கான மிகப்பெரிய போட்டியாக இருக்கின்றன என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். சைனாவில் உற்பத்தி செய்யக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் மிக அதிக அளவில் விலை குறைவாக இருக்கின்றன இந்த நிறுவன கார்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில். எனவே பலர் வந்து கொஞ்சம் மலிவாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வாங்கக்கூடிய வகையில் தான் இப்போது தங்கள் திட்டங்களை வந்து மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். காரணம் பணவீக்கம் முயன்றிருக்கின்றது, அதிக அளவிலே வாகனங்களுக்கு செலவிட முடியாது. இந்த நிலையில் இந்த லக்ஷரி கார்ஸுக்கான டிமாண்ட் பெரியளவில் குறைந்திருக்கின்றமே இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. 11:33 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
3: AJAX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 11:45 ஆகியிருக்கின்றது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான ஒரு பதற்ற நிலை இப்போதும் தொடர்கின்ற சூழ்நிலையில் சவுதி அரேபியாவில் முஸ்லிம்கள் தங்களது வருடாந்திர ஹஜ் யாத்திரையை தொடங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. சவுதி அந்த நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் சவுதி அரேபியாவுக்கு வெளியிலிருந்து இந்த வருடத்தில் ஒரு 15.1 லட்சம் யாத்திரிகர்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார்கள். 1.51 மில்லியன் யாத்திரிகர்கள் தான் கடந்த வாரம் சவுதி அரேபியாவில் இந்த ஹஜ் யாத்திரையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இது வந்து கடந்த வருடத்திலும் பார்க்க ஒரு 11,000 அதிகரித்த ஒரு எண்ணிக்கை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த ஒரு விடயம் முக்கியமாக பேசப்படுகின்றது என்று சொன்னார், இப்போது ஒரு 3 மாத காலமாக நீடிக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான அந்த ஒரு மோதல் மீண்டும் தொடங்குமோ என்ற ஒரு அச்சம் நீடிக்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியில் கடந்த ஆண்டை விட ஒரு 11,000 பேர் இன்னும் அதிகமாகவே யாத்திரைக்கு வந்திருக்கின்றமை ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்க கூட்டாளி நாடாக விளங்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மீதும் கூட ஈரான் வந்து தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருந்தது. ஒரு சிலரும் கூட இந்த தாக்குதல்களில் உயிரிழந்ததையும் இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே ஆபத்தான ஒரு நிலைமைதான் அங்கு இன்னமும் கூட நீடிக்கின்றது. இப்போது யுத்த நிறுத்தம் தொடர்ந்தாலும் இப்போது அது முடிவுக்கு வருமோ, மீண்டும் முழுமையான மோதல்கள் தொடங்குமோ என்பது தொடர்பான ஒரு அச்சம் நீடிக்கின்ற நிலையிலும் கூட இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள மக்கள் அங்கு சென்றிருப்பதாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஹஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு விடயம் என்னென்று சொல்லி பார்த்தால், இஸ்லாமிக் லூன கலண்டரின் அடிப்படையில் 12வது மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஒரு யாத்திரை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து இஸ்லாமின் 5 தூண்களில் ஒன்று என்று சொல்லித்தான்

பார்க்கப்படுகின்றது. வயது வந்த முஸ்லிம்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த ஹஜ் யாத்திரையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமை வந்து அவர்களிடம் இருக்கின்றதாம். அவர்கள் பிசிக்கலி ஏபிளாக இருக்கக்கூடிய, அதாவது உடல்நிலை சீராக இருந்து அவர்கள் இந்த யாத்திரை செல்லக்கூடிய அந்த ஒரு உடல் திறன் இருக்கின்ற அந்த காலப்பகுதிக்குள்ளேயே அவர்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடையே காணப்படுகின்றது. இந்த முறை என்று சொல்லி பார்த்தால், இந்த ஹஜ் யாத்திரையின் முதல் நாள் மெக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்க், அங்கு வந்து அது இருக்கின்ற அந்த பகுதியில் ஒரு 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீடித்தது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த கியூப் ஷேப்பில் இருக்கின்ற காபா, அதனை வந்து 7 தடவைகள் அவர்கள் வந்து சுற்றி வரக்கூடிய வகையில் ஒரு ரிச்சுவல் ஒன்று கடைபிடிக்கப்படுகின்றதாம். தவாஃப் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சமய சடங்கின் போதுதான் அவர்கள் வந்து அந்த கியூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த காபாவை வந்து 7 தடவைகள் சுற்றி வருவார்கள். எனவே அந்த ஒரு சமய சடங்கு கடைபிடிக்கப்பட்ட போது ஒரு 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நீடித்தது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரு மிக அதிகமான வெப்பத்திலும் கூட மக்கள் வந்து தங்களது சமய கடமையை செய்து கொண்டிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மீனாவிற்கு அவர்கள் பயணம் செய்திருந்தார்கள். அங்கு கூடாரங்களில் இரவை கழித்ததுக்கு பிறகு நபிகள் நாயகம் வந்து தனது இறுதி பேருரையை ஆற்றியதாக சொல்லப்படக்கூடிய அராஃபத் மலைக்கு வந்து அவர்கள் செல்வார்களாம். அங்கு அந்த நாளையே அவர்கள் முழுமையாக தொழுகையில் கழிப்பார்கள். இது வந்து ஹஜ்ஜின் உச்சக்கட்டமாக கருதப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:49

0: 11:52 நிமிடம் நேற்று இன்று நாளை நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய ஒளிச்சம் மிக அழகான ஒரு நாளாக இந்த நாள் தொடர இருக்கின்றது. வெப்பநிலை உயர்வும் மிக சிறப்பாகவே இருக்கும் என்று 22 இப்போது வெப்பநிலை 24 உணர்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 28 இருக்கும். பிற்பகல் வேளையில் 32°C வரை உணரக்கூடியதாக இருக்கும். சூரிய ஒளிச்சம் தொடர்ந்திருக்கும் இன்றைய தினம். எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. என்று போலதான் நாளைய தினமும் அதே விலையில் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை FM 102.7.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
5: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
6: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக் இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் இரவு 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் இரவு 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ணகுமாரன், 416-844-7390.

0: 107.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள். உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேரம் 12:01, ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நன்றி மதுமிதா. இன்று மே மாதம் 26 2026 செவ்வாய்க்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 12 தொடக்கம் 3 வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொராண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்க என்று சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க என்றால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். இப்படி எக்கச்சக்க வழி இருக்கு, எல்லா வழியிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம், வந்துடும், பிரச்சனையே இல்லை. சரி, அப்படியே வந்து நாங்கள் வெதரை பார்க்கலாம். நல்ல சிறப்பாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 23 இருக்கின்றது. நல்ல பிரைட்டான சனியான ஒரு அழகான செவ்வாய்க்கிழமை தான் இன்றைக்கும். 26 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகின்றது. இப்போவே 23 நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு 24 இருக்க போகிறது. நாளைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும். அதே போன்று வருகின்ற நாட்கள் எல்லாம் இந்த வார இறுதி வரைக்கும் சிறப்பாகத்தான் இருக்கின்றன. அதாவது சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றன. இடையில வார திங்கட்கிழமை மட்டும்தான் சிறிதளவு மழை இப்போது கூறப்பட்டிருக்கிறது. 20 மேலான வெப்பநிலை தான் அநேகமான நாட்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 12:03 வாட்ஸ்அப் டொராண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரண்டு மணி 8 நிமிடம் இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முருகனுக்கு ஒரு அரவுக்குறா போட்டுட்டு நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். சரி, சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளடிங், அதற்கான ஒரு அதாவது பேஸ்மெண்ட் ஃப்ளடிங் ப்ரொடெக்ஷன் சப்சிடி ப்ரோக்ராம் என்று சொல்லி அதனூடாக பலருக்கு வந்து இந்த நிதி உதவி தகுதியானவர்களுக்கு வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருந்தது. அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அதாவது அப் டு 6,650 அந்த அளவிலே நீங்கள் வந்து 6,650 அதிகபட்சமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நீங்கள் தகுதி பெறுகின்ற பட்சத்தில் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அது தொடர்பான விவரங்களை நீங்கள் சிட்டி அதனுடைய வெப்சைட்டுக்கு சென்று பார்வையிட முடியும். toronto.ca போனீங்கன்னா அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான அந்த நிதி உதவி என்பது வருங்காலத்திலே அதிகரிக்கப்பட இருக்கிறது அப்படி என்று சொல்லிதான் சிட்டி இப்போது கூறியிருக்கிறது. இதன் மூலம் அதிகம் பேர் வந்து பயனடைவார்கள் அப்படி என்று சொல்லி நம்பலாம். இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையிலிருந்து அதை திருத்துபவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கும். இந்த ஆண்டு பார்க்கையிலே டொரண்டோ 1.3 பில்லியனுக்கு அதிகமான நிதியுதவியை வந்து இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளடிங் ப்ரொடெக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸுக்கு வந்து வழங்கி இருக்கின்றதாம். அதற்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே 2026 தொடக்கம் 2035 வரையிலான ஒரு கேபிட்டல் பிளானை கூட சிட்டி வைத்திருக்கின்றதாம். அதில் 2.2 பில்லியன் வந்து மேலதிகமாக இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளடிங் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு கொண்டு வருவதற்கான பிளானும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது அதில்ன்னு சொல்லித்தான் இப்போது அந்த மகிழ்ச்சியான செய்தி கூறப்பட்டிருக்கிறது. பன்னிரண்டு மணி 9 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சம்மரில் நிறைய பயணங்கள் எல்லாம் செய்கின்ற பிளான் இருக்கா இல்லையான்னு சொல்லி அது தொடர்பான சேவை இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. இந்த பார்க்கிங் டிக்கெட் ஏதாவது கிட்டச்சா மறக்காமல் நீங்கள் கட்டிட வேண்டும். தோண்டி நிறைய டெக்கெட்ஸுக்கு முந்தின டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து இப்பொழுது வித்தியாசமான விதத்தில் வந்து அவர்களை அது பாதித்திருக்கின்றது. அது எப்படி என்று சொல்லலாம் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 12:10 நிமிடம்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidial, Mechanicum Middlefield Committee, Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
0: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
6: Easy, yeah, tune manunga. East FM 102.7.

12:23 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சார், இந்த வேளையிலே பார்க்கலாம், சுட சுட ஒரு செய்தி வந்திருக்கின்றது. என்ன என்று சொன்னால், ஃபார்மர் என்வாயன்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்டர் ஸ்டீவன் கில்போர்ட், இவர் வந்து லிபரல் பார்ட்டி காக்கஸிலிருந்து விலகுவது தொடர்பாக ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட சில காலநிலை தொடர்பான விதிமுறைகளில் வந்து மாற்றங்கள் கொண்டு வருவது தொடர்பாகவும், அதேபோன்று ஆல்பர்ட்டாவோடு இப்போது தற்போது எட்டப்பட்டிருக்கின்ற மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த புதிய பைப்லைன் கொண்டு வருவது தொடர்பான ஒரு கட்டுமானம், இதில் வந்து இப்போது இருக்கின்ற அரசாங்கம் சம்மதித்து கையெழுத்திட்டதெல்லாம் தெரிந்த விஷயம். இந்த நிலையில தான் அந்த கருத்துக்கள் அவருக்கு பொருத்தமாக இருக்கவில்லை, எரிச்சலூட்டுவதாக அமைந்திருந்தன அப்படி என்று சொல்லி, அதற்கு பின்னர் தான் இப்படி அமைச்சரவையிலிருந்து விலகுவது தொடர்பாக ஆலோசிக்கின்றார் அப்படி என்று சொல்லி செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் செய்தி என்ன, சோர்சஸ் தரவுகள் தெரிவித்திருக்கின்றன, தொடர்ந்து அவர் லிபரலினுடைய ஒரு எம்பியாகத்தான் இருப்பார், ஆனால் இண்டிபெண்டன்டாக இருப்பார், இந்த காக்கஸில் இருக்க மாட்டார் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அடுத்த எலெக்ஷனில் கூட அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்ற மாதிரிதான் இந்த தரவுகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் கில்பர்ட் அவர்களுடைய அலுவலகத்தை வந்து செய்தி நிறுவனம் தொடர்பு கொண்ட போது அவர்கள் இது தொடர்பான இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. அதே வேளையிலே இன்று காலை ஒரு கேபினெட் மீட்டிங்கில் பிரதமர் மாக்கானி அவர்கள் சென்று கொண்டிருந்த போது மீட்டிங்குக்கு அவரிடமும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது, இது உண்மையா அப்படின்னு சொல்லி, அதற்கு அவரும் பதிலளிக்கவில்லையாம். அதே வேளையிலே இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மெலனி ஜோலி அவர்களிடமும் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால், நான் வந்து ஸ்டீவன்ஸோடு நல்ல நண்பராக இருக்கின்றேன், அவர் எனக்கு நல்ல நண்பர், அதே போன்று அவரை அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கு நான் மிகவும் கடினமாக உழைத்திருக்கின்றேன், அவர் எப்போதுமே ஒரு நல்ல நண்பராகவே இருப்பார் அப்படி என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இன்னமும் இது தொடர்பான உறுதிப்பாடுகள் இல்லை, ஆனால் சோர்சஸ் வந்து இவ்வாறு தெரிவித்திருக்கின்றன அப்படி என்று சொல்லி சிடிவி இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்தீப் பெயின்ஸ் களமிறங்கியுள்ளார். இதற்கான ஆவணங்களை அவர் தேர்தல் திணைக்களத்திடம் கையளித்துள்ளார். மிசிசாகா பிராம்டன் தெற்கு மற்றும் மிசிசாகா மோல்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய நவ்தீப் பெயின்ஸ் ராஜஸ் நிறுவனத்தில் வகித்து வந்த தலைமை கூட்டுறவு விவகார அலுவலர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கொண்டுவரப்பட சில நாட்கள் எடுக்கும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏதாவதொரு வகையில் ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டுமென அவர் இந்தியாவில் வைத்தே கூறியுள்ளார். தெற்கு ஈரானில் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையிலாவது நடத்த வேண்டுமெனும் இணக்கப்பாடு பெப்ரல் அமைப்பு ஒருங்கமைத்திருந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகள் மத்தியில் எட்டப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை தொடர்பிலான சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை எனவும் தாமதமின்றி தேர்தலை நடத்தவே விரும்புவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருந்தனர். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக மேற்கொண்ட முயற்சிகளை தமது முடிவுக்கு பிரதான காரணமாக அவர்கள் கூறியிருந்தனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 Oh My Home.
3: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்ப்ரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
6: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
7: FM 102.7 East FM.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: நேரம் 12:45. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, சிட்டி வந்து இப்போது கூறியிருக்கின்றது, இந்த தடவை வந்து சம்மர் ரிக்ரியேஷன் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ஒரு வாரம் ஏர்லியாகவே செய்து கொள்ள முடியும். அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை June 2 தான் இந்த சம்மர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதற்கான பதிவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த இன்றிலிருந்து நீங்கள் ஒரு வாரம் முன்னதாகவே ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸுக்கு வந்து ஃப்ரீயான இந்த ப்ரோக்ராம்ஸை வழங்கக்கூடிய ஃப்ரீ சென்டர்ஸில், அதே போன்று கம்யூனிட்டி ரிக்ரியேஷன் சென்டர்ஸ் இப்படின்னு சொல்லி எங்கே இந்த ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆஃபர் பண்ணப்படுமோ அந்த இடங்களில் நீங்கள் ஏர்லி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய அந்த லோக்கல் கம்யூனிட்டி சென்டராக இருக்கலாம், ஃப்ரீ சென்டர்ஸ், இங்கே போய் நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இன்றிலிருந்து இது ஆரம்பித்திருக்கின்றது ஒரு வாரம் முன்னதாகவே. அதே போன்று வருகின்ற திங்கள் June 1 காலை 10:60 வயது அதற்கு மேற்பட்டவர்கள் தங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ள முடியும். செவ்வாய்க்கிழமை June 2 காலை 7 எட்டோபிகோ மற்றும் டொரோனோ ஈஸ்ட் யோக் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ள முடியும். அதே போன்று புதன்கிழமையிலே June 3 7 காலை நோத்தியோக் மற்றும் ஸ்காப்ரோ அந்த பகுதியில் இருப்பவர்கள் உங்கள் இந்த சம்மர் ரிக்ரியேஷன் ப்ரோக்ராம்ஸுக்கான பதிவுகளை செய்து கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை June 5 காலை 7 ஆஃப்டர் ஸ்கூல் ரிக்ரியேஷன் கேர் அதற்கான பதிவுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். 2026-27 ஸ்கூல் இயருக்கான பதிவுகளாக இவை இருக்கும். ஆஃப்டர் ஸ்கூல் ரிக்ரியேஷன் கேர். இந்த வழியிலே டொரண்டோ டவுன் டவுன் பகுதியில் ஒரு ஃபயர் ஸ்டேஷனில் இடம்பெற்ற தீ காரணமாக நிறைய இடங்களில் வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. டொரோனோ ஹைட்ரோ வந்து அது தொடர்பாக தங்களுடைய க்ரூஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷன் ஒன்றில் ஏற்பட்ட ஃபயர் காரணமாகத்தான் அநேகமான டொரோனோ டவுன் டவுன் பகுதியிலே வந்து பவர் அவுட்டேஜஸ், அதாவது மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலை காணப்படுகின்றதாம். அதை சரி செய்வதற்குத்தான் டொரோனோ ஹைட்ரோ வந்து இப்போது ஒர்க் பண்ணி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:47 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. ஜூன் 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
7: 2 years. உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
8: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம் பட்டுக்கள்.

ஒரு மணி 2 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாக கூட நிகழ்ச்சியில் நீங்கள் அதாவது நிகழ்ச்சியை கேட்டு மகிழ முடியும். உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் போன்றவற்றை பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம், 25 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. சொல்லும் போதே ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. 26 என்ற அதிகூடிய வெப்பநிலை, அடுத்த மணித்தியாலத்தில் 2 மணிக்கு இந்த அதிகூடிய வெப்பநிலை வரும் என்று இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைக்கு 24 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சூரிய வெளிச்சம்தான் இருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை.

1:07 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு அண்டு இல்லை, எத்தனை டெக்கேட்ஸ் ஆனால் கூட நீங்கள் வாங்கின ஏதாவது டிக்கெட்டை வந்து நீங்கள் பணம் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான உங்களுக்கான அந்த மரியாதைகள் எல்லாம் செய்யப்படும் சிறப்பாக அப்படி என்று சொல்லித்தான் ஒருவருடைய அனுபவம் வந்து கூறியிருக்கிறது. என்ன விடயம் என்று சொன்னால், ஜார்ஜ் டவுனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லைம் ஹவுஸ் ஏரியாவை சேர்ந்தவர் ஒரு நபருக்கு இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென அவருடைய லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது, அதுவும் 30 நாளைக்கு. என்ன விஷயமா இருக்கும் அப்படி என்று சொல்லித்தான் இவர் ஃபைன் பண்ணியிருக்கின்றார். அப்போது பார்த்தால் இவர் எப்போவோ விட்டிருந்ததும் 30 வருஷம், 1996 இவர் டொரண்டோவில் வாங்கிய ஒரு பார்க்கிங் டிக்கெட், அதை வந்து இவர் செலுத்தாமல் இருந்திருக்கின்றார். அந்த பெறுமதி என்ன என்று சொன்னால் $32.75 இருந்திருக்கின்றது. அதை வந்து இவர் கட்டாமல் இருந்திருக்கின்றார். அதுக்கு பகுதியளவிலே கட்டியிருக்கின்றார், மிகுதி வந்து செலுத்தவில்லை. இதை வைத்து இப்போது இவருடைய லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது 30 நாளைக்கு. இவர் வந்து என்னடா இது திடீரென்று இப்படி, முதல்ல இப்படி ஒரு கடிதம் வேற இவர் யோசிச்சாராம், இது ஒரு ஸ்கேமாக இருக்குது, 30 தானே, ஸ்கேமுக்கு பஞ்சம் இல்லை, உன்னுடைய இந்த லைசன்ஸ் வந்து ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லி கடிதம் வேற இவர் ஸ்கேம்னு தான் யோசிச்சிருக்கிறார். ஆனால் பிறகு பார்த்தா உண்மையிலேயே வந்து அது ரத்து செய்யப்பட்டு தான் இருந்திருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் இவர் ஷாக்காக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ரிமைண்டர் மாதிரி, அல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் வரவில்லை தனக்கு, நீங்கள் இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த பணத்தை வந்து நீங்கள் உங்களுடைய பார்க்கிங் டிக்கெட் செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் இத்தனை நாட்களுக்குள் நாங்கள் உங்களுடைய அந்த லைசன்ஸை வந்து நிறுத்த இருக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ண இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் கடிதத்தை அனுப்பி, அதற்கு பிறகு இவர்கள் அதையும் நான் செய்யாவிட்டால் ரத்து செய்வது வந்து ஒரு நியாயமாக இருக்கும், எனக்கு மிகவும் ஷாக்காக இருந்தது, எடுத்த உடனே வந்து இவங்க ரத்து பண்ணியது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். சரி, அடிச்சு பிடிச்சி இந்த டிக்கெட்டை கட்டிடுவோமே அப்படின்னு சொல்லி இவரும் என்ன இருக்குமென்னு சொல்லி தெரியாமல் சர்வீஸ் ஆண்டாரியோவை கண்டாக்ட் பண்ணியிருக்கின்றார். அவர்களிடம் ஹிஸ்ட்ரி இல்லையாம் இவருடைய அந்த டிக்கெட் என்னவா இருக்கும் என்று சொல்லி. அதற்கு பின்னர் ஏதோ லக்கிலி இவர் கடைசியாக வந்து அந்த டிக்கெட் என்ன என்று சொல்லி கண்டுபிடித்திருக்கின்றார். அதுதான் அந்த டொரண்டோவிலே வாங்கிய ஒரு பார்க்கிங் டிக்கெட். பகுதியளவில் இவர் பே பண்ணியிருக்கின்றார், மிகுதியை வந்து கட்டாததினால் இவருடைய லைசன்ஸ் வந்து இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. இவர் அதை கண்டுபிடித்ததன் அடிப்படையிலே மீதியை உடனடியாகவே வந்து கட்டிவிட்டு, அது மாத்திரமில்லை அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸை வந்து மீளவும் இன்ஸ்டேட்மெண்ட் பண்ணுவதற்கு இவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் $281 செலுத்த வேண்டி இருந்திருக்கின்றது. இதுவும் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், நாங்கள் ஏதோ அவசர ஒரு தேவைக்கு வைத்திருப்போம், கார் பேமெண்ட்டுக்கோ அல்லது வந்து ஒரு உணவுக்கோ மெடிக்கேஷனுக்கோ இப்படியெல்லாம் வச்சுருப்போம், இப்படி திடீரென்று சொன்னால் இப்படி அப்படின்னு சொல்லி, ஏனென்றால் எப்போதுமே இந்த சஸ்பென்ஷனுக்கு பிறகு நீங்கள் மீளவும் அவற்றை பெற்றுக்கொள்ளும் போது அதற்கான ஒரு தொகை என்பது உங்களுக்கு இருக்கும் என்பதும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கின்றது. இவருடைய அந்த அனுபவம் என்ன சொல்லுது அப்படி என்றால், எல்லோருமே வந்து மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். சிட்டி வந்து இப்போது இப்படி கட்டாமல் இருக்கின்ற பல இந்த டிக்கெட்ஸை வந்து தோண்டி எடுக்கின்ற நடைமுறையில் இப்போது இருக்கின்றார்களாம். இதனால பல கோடி டாலர்ஸ் வந்து இவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சிட்டிக்கும் வருமானம் வேணும், இப்படி கட்டாமல் இருக்கின்றவர்களையும் பிடித்து அவர்கள் எவ்வளவு காலமானாலும் அந்த தொகையை வந்து உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான ரைட்ஸ் இருக்கின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சிடிவி நியூஸ் வந்து இந்த நபர் சார்பாக ஆண்டாரியோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஸ்போக் பர்சன் தான் சொல்லியிருக்கிறார், என்ன என்றால், இந்த அன்பெய்டான ஃபைன்ஸ் ஏதாவது இருந்தால் அது ஒருபோதும் காலாவதி ஆகுவதில்லை. உணவு கட்டுப்போதோ இல்லையோ இந்த ஃபைன் எல்லாம் எப்போவுமே வந்து காலாவதியாகுதில்லை. ஒரு 5-10 வருஷம் போயிட்டு அவங்க மறந்துருப்பாங்க, இங்கேயே போயிருக்கும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. எத்தனை ஆண்டு காலமானாலும் அதற்கு அந்த பணத்தை வந்து நீங்கள் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, செலுத்தாமல் இருந்ததற்கான மரியாதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு செய்யப்படும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் எப்போதும் இந்த டிக்கெட் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பின்னர் நாங்கள் மறந்து கூட விடுவோம். அதனால உடனடியாக அவற்றை பார்த்து செலுத்தி விடுவது தான் எங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு நடைமுறையாக இருக்கும். இல்லாவிட்டால் அதை மீளவும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ மடங்கு அதிக பணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். ஏனென்றால் இது கோட்டினால் தான் இந்த விடயங்கள் வந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. உங்களுக்கான டிக்கெட் வந்து
நடைமுறைகள், அந்த சட்ட நடைமுறைகள் எல்லாம் உங்களுக்கு கோர்ட் மூலம்தான் வருகின்றது என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் நீங்கள் எந்த எது எப்படியும் வந்து நீங்கள் அதிலிருந்து தப்புவிக்க முடியாது. ஆகவே உங்களுக்கு டிக்கெட் ஏதாவது இருந்தால் உடனே கட்டி விடுவது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த அனுபவம் வந்து இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:12 PM வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599
5: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்
6: கலர் ரிப்பன்
5: சுரேஷ்
6: சங்கீத மேகம்
5: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம் மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563
7: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
8: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது 24 கண்காணிப்பு அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு மருத்துவர் வருகை மருத்துவ ஆலோசனை இரத்த பரிசோதனை உடல் பயிற்சி அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம் விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351 கவிதா 647-638-8427
5: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் ஜூன் 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் RKS சலூன் அண்ட் பாபர்ஷாப் 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 5 மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில் கண்ணா 416-303-0881 உதயன் 647-539-5601 RKS சலூன்
0: கேளுங்கள் ஈஸ்ட் FM 102

ஒரு மணி 25 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் istfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். istfmcommunity@gmail.com. சரி, இந்த வேலையிலே பார்க்கலாம். டீம் ஹோட்டன்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றது, இன்றைக்கு தாங்கள் வந்து லோக்கல் ஒர்க்கர்ஸை, அதாவது உள்ளூர் பணியாளர்களையே ஹாயர் பண்ண இருக்கின்றோம், 10,000 அளவில் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். வருகின்ற மாதங்களில் இப்போது இருக்கின்ற டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அந்த ப்ரோக்ராமூடாக அதிகம் பேரை வந்து ஹயர் பண்ணுவதை தாங்கள் குறைத்து அதற்கு பதிலாக இப்படி லோக்கலில் இளம் கனேடியன்ஸுக்கு வந்து வேலை கொடுக்கக்கூடிய முகமாக தாங்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், கனடாவில் இப்போது இளவயது கனேடியன்ஸுக்கு வேலை எடுப்பதில் வந்து மிகவும் சிரமம் காணப்படுகின்றது. லட்சக்கணக்கான இளவயது கனேடியன்ஸ் வந்து வேலையேற்றிருக்கின்றார்கள் என்பதும் தெரிந்த விஷயம். இந்த நிலையில தான் இப்படி தங்களால் முடிந்த அளவுக்கு இந்த 10,000 அளவில் இந்த புதிய லோக்கல் ஒர்க்கர்ஸை வந்து தாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி டீம் ஹோட்டன்ஸ் கூறியிருக்கின்றது. ஆனால் இது வந்து கடலில் பெருங்காயத்தை கரைச்ச கதை மாதிரி தான். அதாவது எத்தனையோ 100,000 பேர் இருக்கின்றார்கள், இதுவரை காணாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ அவங்க அவங்களால முடிஞ்சதை செய்கின்றார்கள் தானே. டீம் ஹோட்டன்ஸை பொறுத்தளவில் தாங்கள் இதுவரையில் 110,000 அளவில் எம்ப்ளாயீஸை கொண்டிருக்கின்றோம் நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே கிட்டத்தட்ட 4,000 அளவிலே இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம், அதற்காக நாங்கள் அந்த ஹோல் பொசிஷனாக வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். 1:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவிலிருந்து ஆல்பர்ட்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட்டால் 60% அம்மாகாண மக்கள் பிரிவினைக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் என ஆங்கஸ் ரெய்ட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என கோரும் வாக்களிப்பு வரும் அக்டோபரில் இடம்பெறும் என ஆல்பர்ட்டா முதல்வர் அறிவித்த சூழலில் இந்த வார்த்தை பிரயோகம் 51% ஆல்பர்ட்டா மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. கனேடிய பிரதமர் மாக்கானியின் இந்தியாவிற்கான விஜயம் இருநாட்டு உறவுகளில் புதிய பாதையை வகுத்துள்ளதாக இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு சந்திப்புகளை மேற்கொள்ள அவர் கனடாவிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை கடந்த காலங்களில் சீரழித்த ராஜபக்சக்களும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்பதாக அரசாங்கம் விமர்சித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தத்தமது அரசியல் வறட்சியை மறைப்பதற்காக நாடு மீண்டும் படுகொலியை நோக்கி செல்வதாக மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பொய்களையும் பரப்புவதாக அது சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசிற்கு 6 அவகாசம் கொடுப்போம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்மிடம் கூறியமைக்கு முரணாக திமுகவினரின் செயற்பாடுகள் உள்ளதாக கம்யூனிஸ்டுகள் சாடியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோர் கூட ஆட்சிக்கு வந்தபோது புதியவர்களே என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002 4378607002.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
5: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
6: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
5: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
3: ஆருத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆருத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்
7: இடம். எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இருக்கிறாங்க. யார் என்றால், டிடி சர்வே ஒன்று நடைபெற்றிருக்கிறது. என்ன விஷயம் தொடர்பாக என்று சொன்னால், சம்மர் எல்லாம் வரப்போகுது, பாடசாலைகள் எல்லாம் லீவு விட போகின்றார்கள். வழக்கமாக வந்து ஒரே பரபரப்பாக இருக்கும், நிறைய பேர் வந்து இந்த குட்டீஸ் எல்லாம் கூட்டிட்டு வெளி இடங்களுக்கு சென்று வருவார்கள். ஆனால் இந்த வருடம் பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்க தூக்கி பக்கத்தில் இருக்கிற நாட்டு அதிபர் வந்து நாட்டி வச்சிருக்கிறதால என்ன நடைபெறும், எப்படியான நிலைப்பாட்டில் வந்து மக்கள் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லித்தான் டிடி வந்து ஒரு சர்வே செய்திருக்கின்றது. இதில் பார்த்தால் அநேகமாக நாங்கள் எதிர்பார்ப்போம், எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு அப்படித்தான். ஆனாலும் 35% கெனடியன்ஸ் சொல்லியிருக்கிறார்கள் இந்த சம்மரில் வந்து தாங்கள் குறைவாகத்தான் ஸ்பெண்ட் பண்ண இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். 61% ட்ராவலர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், தங்களுடைய அந்த ட்ராவல் கோஸ்டை வந்து நாங்கள் குறைக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். 44% சொல்லியிருக்கிறார்கள் தங்களுடைய இந்த அதிகரித்த எரிபொருள் விலை என்பது தங்களுடைய எந்த இடத்திற்கு தாங்கள் செல்கின்றோம் என்பதை மாற்றும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். ட்ராவல் டெசிஷன்ஸை வந்து மாற்றக்கூடியதாக இருக்கும் என்று 62% சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் இந்த ஸ்பெண்டிங்கை குரோசரிக்கும் மற்றது முக்கியமான அத்தியாவசிய செலவுகளுக்கு வந்து மாற்ற இருக்கின்றோம். குரோசரி, ஃபியூல், ஹவுசிங் போன்றவற்றுக்கு இந்த செலவினங்களை நாங்கள் கொஞ்சம் மாற்றலாம் அப்படி என்று சொல்லி நினைக்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று பலர் தங்களுடைய அனுபவங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது வந்து இந்த செலவினங்கள், வாழ்க்கை செலவினம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அதிலும் ஃப்ளைட்ஸ் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் அது ஏராளமான செலவினங்களை அவர்களுக்கு கொண்டு வரும் அப்படி என்று சொல்லியும், அதிலும் 4-5 பேர் இருக்கின்ற குடும்பங்களுக்கு ஃப்ளைட் காசு, ஹோட்டல் இப்படி என்று சொல்லி பார்க்கும்போது இப்போவே கண்ண கெட்டது என்று மாறி பெரிய ஒரு தொகையாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லை, இதில் இன்னொரு நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இதில் நிறைய பேர் அதனால தான் கனடா கூட இந்த ஸ்ட்ராங் பாஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தது ஏற்கனவே. இப்போ பார்க்கும்போது நிறைய மக்கள், 79% கெனடியன்ஸ் சொல்லியிருக்கிறார்களாம், தாங்கள் இந்த சம்மரிலே கெனடியன் பிஸ்னஸஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஏராளமானவர்கள், 48% இதில் சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரையாரிட்டிக்கான ஒரு காலம் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார்களாம். 1:47 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காயை தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
7: ஸ்கார்ப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
8: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
7: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
8: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
7: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-63 88.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 2:01. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். சொன்ன மாதிரி 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கிறோம். ஆனால் அதில் தான் இன்னொரு மாற்றம் இருக்கின்றன. இன்னும் 1 டிகிரி வந்து அதிகரிக்க இருக்கின்றதாம். 4 மணி அளவிலே அதிகூடிய வெப்பநிலை 27 உயர்வடைய இருக்கிறதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக வருகின்ற நாட்களில் கூட 20களுக்கு மேலான வெப்பநிலை, அதே போன்று சூரிய வெளிச்சம் நிறைந்த நாட்களாகவும் இருக்கப் போகின்றன. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். eastfm.ca ஊடாக உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ் ஊடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை நீங்கள் பார்க்கலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

2:06 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் த்ரிஷ்யம் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, சம்மருக்கு எங்காவது செல்ற பிளான் இருக்கா இல்லையா, அதில் எப்படி மாற்றம் அப்படி என்று சொல்லி டிடியினுடைய சேவையை முடிவு ஒன்றை பாதி பார்த்துருக்கின்றோம். அடுத்தது பார்க்கலாம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறேன். என்னென்னா, வழக்கமாக எல்லோரும் சொல்வதற்கு கொஞ்சம் மாற்றாக ஒரு பகுதி ஜெனரேஷன் வந்து சொல்லியிருக்கிறார்கள், தாங்க கொஞ்சம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி என்று சொல்லி. அது யார் அப்படி என்று சொன்னால் ஜென்சி. அந்த ஜென்சி தலைமுறைதான் உண்மையில் இந்த சம்மர் ஸ்பெண்டிங்கை வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகரிக்க இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி இந்த ஜென்சியினுடைய கால்வாசி பேர் தெரிவித்திருக்கின்றார்கள். இதில் வந்து 32 விதமானவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், இந்த சோஷியல் ப்ரெஷர்ஸ் மற்றும் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து அவர்களுடைய அந்த டெசிஷனை வந்து மேக் பண்ணுவதில் பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் இந்த COVID-19 காலத்தில் எல்லோரும் அடைச்சி வச்ச மாதிரி உள்ளுக்குள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது, அதில் இருந்து அப்பாடா அண்ட் ஒரு மாதிரி வெளியில் போகிறதுக்கு இது இந்த ஸ்பெண்டிங் வந்து அவர்களுக்கு தேவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்று சொன்னால், தாங்கள் மீளவும் இந்த 90s மாதிரி அந்த சம்மருக்கு போக இருக்கிறோம், எங்கேயாவது ஃப்ளைட் பிடிச்சு போனால் தானா போகிறது அல்லது காரில் போனால் தானா போகிறது, நாங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த சம்மரை எப்படி என்று சொன்னால் 90s சம்மர் எப்படி இருந்ததோ, இந்த ஸ்க்ரீன் எல்லாம் நாங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் அவுட் சைட் போகிறது, வெளியில் போய் நாங்கள் ஒரு வெளி சூழலில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுங்களா, அல்லது வந்து பைக் ரைட் பண்ணுறது, எங்களோட பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியாமலே நாங்கள் இருக்காமல் எங்களோட பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் கதைக்கிறது, நண்பர்களோட கதைக்கிறது, அதே போன்று ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுறது இப்படி என்று சொல்லி இந்த 90s-லாம் அப்படி ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் டைம் அப்படின்ற மாதிரி இருந்ததோ, அப்படி வந்து இந்த சம்மரை கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்பெண்ட் பண்ணுவோமே, காசும் இல்லை, அதே வழியில் ஒரு நல்ல நட்புறவுகள் இருக்குமாவே எங்களோட பக்கத்து வீட்டுக்கார் நெய்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட, அது மாத்திரம் பைக்ல ரைட் பண்றது, இப்படி கொஞ்சம் வித்தியாசமா வெளிப்புறத்தில் நாங்கள் அதிக நேரம் இருக்கக்கூடியவாறு இந்த 90s-ல இருந்த மாதிரி ஒரு சம்மரை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ண இருக்கிறோம் அப்படி என்று சொல்லியும் சிலர் தெரிவித்திருக்கிறார்களாம். இது ஒரு நல்ல விஷயம்தான். 2:09 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
9: பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவர், யூனிட் 217, மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல், மேக்ஸம் பில்டிங், இன் த ரோனா பிளாசா, ஸ்காபரோ. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
10: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன், 102.7.

2:21 இஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் வந்து தங்களுடைய விசா ரெக்யர்மெண்ட்ஸில் கொஞ்சம் மாற்றங்களை செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 2 ஏசியன் கண்ட்ரிஸ் சிட்டிசன்ஸுக்கு வந்து அவர்கள் விசா இல்லாமலே கனடாவிற்கு நுழைவதற்கான ஒரு விரிவுபடுத்தலாக இது கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 கண்டிஷனை அவர்கள் மீட் பண்ணியிருக்க வேண்டும். என்ன அது அப்படி என்று சொல்லி பார்த்தால், முதல்ல எந்தெந்த நாட்டினர் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இந்தோனேஷியா மற்றும் மலேசியாவை சேர்ந்த குடியிருப்பா அந்த ஒரிஜினாலிட்டி அதாவது சிட்டிசன்ஸ் இந்தோனேஷியன்ஸ் மற்றும் மலேசியன்ஸ் இவர்கள் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்குள் கனடாவினுடைய டெம்பரரி ரெசிடென்ட் விசாவை வைத்திருந்தால் அல்லது இப்போது கரண்டான யுஎஸ்னுடைய நான் இமிக்ரேஷன் விசாவை வைத்திருந்தால் அவர்கள் விசா இல்லாமல் கனடாவிற்குள் இப்போது வர முடியும் அப்படி என்று சொல்லித்தான் இந்த விரிவாக்கத்தை கனடிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்தோனேஷியன் மற்றும் மலேசியன் சிட்டிசன்ஸ் வந்து நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்குள் கெனடியன் டெம்பரரி ரெசிடென்ட் விசா வைத்திருந்தால் இல்லாவிட்டால் யுஎஸ்னுடைய நான் இமிக்ரேஷன் விசாவை இப்போது கரண்ட் விசாவை வைத்திருந்தீங்க என்று சொன்னாலும் நீங்கள் விசா இல்லாமல் கனடாவுக்கு வந்து போக முடியும் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இது எப்போதிருந்து அமலுக்கு வருகின்றது சொன்னால் இன்றைக்கு இருந்துதான் வருகின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ ஏர்லி லோக்கல் ரெக்ரியேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. இன்றிலிருந்து நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற ஃப்ரீ சென்டர்ஸ் அதிலே நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். எப்படி பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்று சொன்னால் வளமை போன்றுதான் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுகின்ற ஃப்ரீ சென்டர்ஸில் பதிவுகளை மேற்கொள்ள முடியும் நேரடியாக சென்று, இல்லாவிட்டால் ஆன்லைனுக்கு சென்று கூட பதிவுகளை மேற்கொள்ளலாம். toronto.ca/online-registration அப்படின்னு போனீங்கண்டா அதிலும் நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம். அல்லது வந்து தொலைபேசி இருக்கின்றது 4163967378 4163967378 என்று சொல்லி அதிலும் நீங்கள் அழைத்தும் இந்த பதிவுகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பார்க்க கஷ்டம் என்று சொன்னால் toronto.ca க்கு போய் இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும்.

0: ஆண்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்தீப் பெயின்ஸ் களமிறங்கியுள்ளார். இதற்கான ஆவணங்களை அவர் தேர்தல் திணைக்களத்திடம் கையளித்துள்ளார். மிசிசாகா பிராம்டன் தெற்கு மற்றும் மிசிசாகா மோல்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய நவ்தீப் பெயின்ஸ் ராஜஸ் நிறுவனத்தில் வகித்து வந்த தலைமை கூட்டுறவு விவகார அலுவலர் பதவியிலிருந்து விலகியிருந்தார். ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கொண்டுவரப்பட சில நாட்கள் எடுக்கும் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏதாவதொரு வகையில் ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என அவர் இந்தியாவில் வைத்து கூறியுள்ளார். தெற்கு ஈரானில் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையிலாவது நடத்த வேண்டுமெனும் இணக்கப்பாடு பெப்ரல் அமைப்பு ஒழுங்கமைத்திருந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகள் மத்தியில் எட்டப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை தொடர்பிலான சட்டச்சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை எனவும் தாமதமின்றி தேர்தலை நடத்தவே விரும்புவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருந்தனர். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து ஆட்சியமைக்க அதிமுக மேற்கொண்ட முயற்சிகளை தமது முடிவுக்கு பிரதான காரணமாக அவர்கள் கூறியிருந்தனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-888.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸும் ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலியமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு குவஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறா, என்ன நோக்கம் அப்படின்ட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் அப்டேட்டடாக இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்கள் வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விற்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒன்னு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்குற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற குவெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்ல இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தது, இல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. Thank you.
0: Real estate market update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca. Your favorite music on your favorite station 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165088 9552 4165088 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேப்
4: விளையாட்டு கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டு கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டு கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 4164505473 அல்லது 6472487252.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 4165582551.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

2:47 மிஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ட்ரோனோ வாட்டர் ஃப்ரண்ட் ஃபெஸ்டிவல் வந்து இந்த ஆண்டு நிறுத்தப்பட்டு வருகின்ற ஆண்டு நடைபெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து வழக்கமாக செப்டம்பரில் நடைபெறுமாம். இந்த மாமாட்டா கலகான ரப்பர் டக்கி மாதிரி பெரிய ஒரு 6-story 16,000 pound ரப்பர் டக் கொண்டு வரப்படுவது தெரிந்த விஷயம். இந்த நிலையில் தான் இந்த ஆண்டு அது நிறைய இந்த ஃபண்டிங் சேலஞ்சஸ் இருக்கின்றதாம், நிதி நெருக்கடிகள், அதே போன்று ஃபீஃபா ரிலேட்டட் ப்ரெஷர் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த ஆண்டு கொஞ்சம் நிறுத்தி வைத்துட்டு அடுத்த ஆண்டு இதை தொடர்வோம் அப்படி என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றதாம். சரி, அதே போன்று ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் ஹாமில்டன் போலீஸார் சொல்லியிருக்கின்றார்கள், ஏராளமான இடங்களில் இந்த ஹை அண்ட் பர்ஃப்யூம்ஸ், கொலோன்ஸ் போன்றவற்றின் திருட்டு இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக இப்போது 4 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி போலீஸார் கூறியிருக்கின்றார்கள். இந்த விசாரணை 2026 ஏப்ரலில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு ஷாப்பர்ஸ் ட்ரக் மார்ட்டில் தான் இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் இந்த 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 13 தெஃப்ட் அண்ட் ராபரி இன்சிடென்ட்ஸ் தொடர்பாக இந்த நபர்கள் சார்ஜஸை எதிர்கொள்கின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வார இறுதியிலே மதநீச்ச கடந்த வார இறுதியில் கொஞ்சம் மழையை கொட்டி விட்டதால் கனடாஸ் ஒண்டர்லேண்ட் வந்து வருகின்ற சனி ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு தங்களுடைய அந்த வாட்டர் பார்க்கை வந்து திறக்கின்றதை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாட்டர் பார்க் கனடாவினுடைய, அதாவது ஒரு ஒன்டாரியோவினுடைய ஹியூஜான வாட்டர் பார்க், அது இந்த சீசனுக்கு வருகின்ற வார இறுதியில் திறக்கப்பட இருக்கின்றதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. வெட் அண்ட் வைல்டு டொரண்டோ அந்த பெரிதான ஒன்டாரியோனுடைய பெரிய இந்த வாட்டர் பார்க் வந்து இந்த ஜூன் 4-5 தேதிகளில் திறக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது வந்து சிக் கிட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு,

கெனேடியன் பிளட் சர்வீசஸுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. 2:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இத்தோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை. தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
5: AJX Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிட்டெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
0: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத்தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390 416-844-7390
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்
8: என்னது?
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
10: 416-900-4599.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

8 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ் 28 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கிறது. மாலை வேளைகளில் உணரப்படுகின்ற வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் வரையில் உயர்வடையும். நாளை புதன்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். 23 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212 eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் உங்கள் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை அனுப்பி வைக்க முடியும். நேரம் 3:09 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
4: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் loan processing நை உடனுக்குடன் email ஊடாக update செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
1: Prusha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663, 647 Oh My Home.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண இசைஃபம் கேளுங்க.
8: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
7: இசைஃபம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:25 திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கனடாவில் இருந்து அல்பர்டா பிரிவது தொடர்பில் வாக்கெடுப்புக்கு முகம் கொடுக்க இருக்கின்ற அல்பர்டா மாகாண அரசின் கேள்வியை பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப் போவதில்லை என்று சொல்லி கனடிய பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கடந்த 2000 நிறைவேற்றப்பட்ட மத்திய கிளாரிட்டி ஆக்ட் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு பிரிவினைவாதத்துக்குரிய விடயம் ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அந்த கேள்வியினுடைய தெளிவு தொடர்பில் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டிய அவசியத்தை இந்த சட்டம் வலியுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் கூட அல்பர்டாவை பொறுத்தவரையில் இப்பொழுது முன்வைக்கப்பட இருக்கின்ற கேள்வியானது எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு பிரிவுக்குரிய பொது வாக்கெடுப்புக்கான தேவை இருக்கின்றதா என்கின்ற கேள்வியாகவே அமையப்போன்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் குறித்த சட்டம் தொடர்பில் கிளாரிட்டி ஆக்ட் தொடர்பில் தமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் கூறியிருக்கின்றார். இருந்தாலும் கூட அல்பர்டா இந்த ஆரம்ப கட்டமாக வருகின்ற அக்டோபரில் வாக்கெடுப்புக்கு உட்படுத்த இருக்கின்ற கேள்வி தொடர்பில் பாராளுமன்றம் வாக்கெடுப்பு எதனையும் நடத்தப் போவதில்லை, அந்த கேள்வி தொடர்பில் எந்தவிதமான ஆராய்ச்சியையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லியும் பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca தமிழ் செய்திகள்.
1: கனேடிய பிரதமர் மாக்கானியின் இந்தியாவுக்கான விஜயம் இருநாட்டு உறவுகளில் புதிய பாதையை வகுத்துள்ளதாக இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டு சந்திப்புகளை மேற்கொள்ள அவர் கனடாவுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட்டால் 60% அம்மாகாண மக்கள் பிரிவினைக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் என அங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என கோரும் வாக்களிப்பு வரும் அக்டோபரில் இடம்பெறும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்த சூழலில் இந்த வார்த்தை பிரயோகம் 51% அல்பர்டா மக்களை குழப்பத்துக்கு உள்ளாகியுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை கடந்த காலங்களில் சீரழித்த ராஜபக்சக்களும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்பதாக அரசாங்கம் விமர்சித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தத்தமது அரசியல் வறட்சியை மறைப்பதற்காக நாடு மீண்டும் படுகொடியை நோக்கி செல்வதாக மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பொய்களையும் பரப்புவதாக அது சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக்க அரசுக்கு 6 மாதங்கள் அவகாசம் கொடுப்போம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்மிடம் கூறியமைக்கு முரணாக திமுகவினரின் செயல்பாடுகள் உள்ளதாக கம்யூனிஸ்டுகள் சாடியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோர் கூட ஆட்சிக்கு வந்தபோது புதியவர்களே என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
2: சங்க இலக்கியங்களில் கலித்தொகையும் தொல்காப்பியமும் காலத்தில் மிகவும் பழமையானவை. அதுவும் தொல்காப்பியம் எண்ணற்ற மெய்யறிவு செய்திகளை தாங்கிக் கொண்டுள்ளது. தொல்காப்பியர் எழுதிய இந்த ஒரு பாடல் உலகத்தில் உள்ள உயிரினத்தின் தோற்றம் குறித்த கோட்பாட்டை தன் பாடலில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். ஒன்றறிவு அதுவே உற்று அறிவதுவே, இரண்டறிவு அதுவே அதனோடு நாக்கே, மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவு அறிவே அவற்றோடு மனமே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இந்த ஒரு பாடல் பல அறிவியல் கேள்விகளுக்கு விடை காணுவது போல ஆழமாக இருக்கிறது. இந்த பாடலில் இருக்கும் ஒவ்வொரு வரிக்கும் மிக ஆழமான அழுத்தமான அறிவியலான அர்த்தங்கள் புதைந்திருக்கின்றன. இதன் முதல் வரி, ஒன்றறிவு அதுவே உற்று அறிவதுவே. பூமியில் முதன் முதலில் தோன்றிய உயிரினம் உற்று உணர்தல், அதாவது தொட்டால் அறிந்து கொள்ளுதல் எனும் ஒரே ஒரு அறிவை கொண்டிருந்தது என்பதை இப்பாடலின் முதல் வரி மிக சுருக்கமாக தெரிவிக்கிறது. உலகில் முதல் உயிரினம் என்று அழைக்கப்பட்ட அமீபாவிற்கு இருப்பது ஓரறிவுதான். இது ஒரு செல் உயிரினம், உற்று உணரும் அறிவை மட்டுமே கொண்டுள்ளது. அடுத்து தாவரங்களுக்கும் ஓரறிவு உண்டு. பிறர் தன்னை தொடுகிறார்கள் என்பதை உணரும் அறிவுதான் அது. இவற்றை ஓரறிவு உயிர்கள் என்று அழைப்பார்கள். அதன் பின்தான் நாக்கு மூக்கு கண் செவி ஆகிய பிற நான்கு அறிவுகளும் கொண்ட உயிரினங்கள் தோன்றின என்கிறார் தொல்காப்பியர். இந்த ஐந்து அறிவு உயிரினங்களும் தோன்றிய பின்னர் ஆறாவது அறிவான மனம் தோன்றியது. அந்த மனதை கொண்டவர்கள்தான் மனிதர்கள் என்கிறது இப்பாடல். வெறும் ஏழே வரிகளில் பரிமாண கொள்கை பற்றிய கோட்பாட்டை கூறுகிறது தொல்காப்பியரின் இப்பாடல். நவீன அறிவியல் கொள்கையின்படி ஏறத்தாழ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் தோன்றிய உயிரினங்களையும் அவற்றின் அறிவு வளர்ச்சியையும் தெல்ல தெளிவாக கூறுகிறது தொல்காப்பியம். இப்பாடலின் இறுதி வரிதான் தமிழர்களின் அறிவின் உச்சத்தை உலகிற்கு சொல்லும் ஒன்று. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இதன் பொருள் என்னவென்றால், இந்த செய்திகளை எல்லாம் நேரடியாக உணர்ந்தறிந்த முன்னோர்கள் நெறிப்படுத்தி கூறி சென்றுள்ளார்கள் என்பதாகும். தொல்காப்பியத்தின் காலமே மிக பழமையானது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொல்காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள பரிமாண கொள்கையை நேரடியாக உணர்ந்து நெறிப்படுத்திய முன்னோர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளவு பழமையானது என்று சிந்தித்து பாருங்கள்.
1: தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்டர் ஃபேம்.
1: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்ட் பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
4: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
4: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63 88.
5: ரிவர்டேல் பவுன் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுன் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard & Ritson, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ்.

0: Your partner is the FAM and even by Sparklight Entertainment Inc.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions. கிருபா தனபாலசிங்கம். 416-29
3: பாட்டுக்கரு பண்பலை 102.7.

நேரம் 4:01 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 27 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படுகின்றது. அநேகமான பகுதிகளில் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளை புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ். நாளைய தினமும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். eastfm.ca செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் இலவசமாக எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். eastfm.ca நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். நேரம் 4:02 இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: Music on your favorite station. 102.7. It's East FM.
1: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
2: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திரக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23 புலிகேசி பராக் பராக் பராக்.
3: கவனித்தீரா?
4: எதை மன்னா?
3: இவன் பாடிய துதியை கவனித்தீரா?
4: இல்லை மன்னா.
3: நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு.
2: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்.
3: இப்பொழுதாவது கவனித்தீரா?
4: ஒன்றும் விளங்கவில்லை மன்னா.
3: நீரெல்லாம் ஒரு அமைச்சன். ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா?
5: விட்டு விட்டானா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாளை
4: வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன்.
6: மன்னர் மன்னா,
3: நான் தான்.
6: தங்களை காண புலவர் பாலபத்திர ஓனாண்டி வந்திருக்கிறார்.
3: பாலபத்திர ஓனாண்டி வந்து தொலைய சொல்லும். ஓனாண்டி கோனாண்டி
7: எனதரும 23 புலிகேசியே, நீ வாழ்க, நின் கொடை வாழ்க.
3: அமைச்சரே, இந்த லகட பாண்டியர் நீ பேர் சொல்லிதான் அழைப்பானா?
4: புலவர்களுக்கே உள்ள ஆணவம் அண்ணா. ஆம்,
3: தாங்கள் வந்த நோக்கம்?
7: என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன்.
3: பரிசு பாடு, பாடி தொலையும்.
7: மன்னா, மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாரி நான் பொழியும், நீ ஒரு முள்ளமாரி. அரசியலில் நீ தெள்ளியதோர் முடிச்சவிக்கி, தேடி வரும் வறியவர்க்கு மூடா. நெடுங்கதவு உன்கதவு என்றும் மூடாமல் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து நிற்கும் படைகளை நீ புண்ணாக்கு, மண்ணோடு மண்ணாக்கு. இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே.
3: சிங்கத்தின் குகைக்குள்ளே வந்து அதனுடைய பிணறியை பிடித்து தொங்க வா பார்க்கிறாய்.
7: நான் என்ன குற்றம் செய்தேன் மன்னா?
3: எதற்காக நான் என்னை திட்டினாய்?
7: திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன்.
3: அமைச்சரே, என்ன பிதற்றுகிறான்?
8: ஓனாண்டி, சிறிதும் இடைவெளி இன்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக?
7: எப்போது திட்டினேன்?
8: புழுகாதே புலவா, மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே.
7: ஆமாம், மாமன்னர் என்றால் பெரிய மன்னர், மாமா மன்னர் என்றால் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்று கூறினேன்.
8: மன்னரின் முகம் பார்த்து முள்ளமாரி என்றாயே.
7: ஆமாம், மாரி என்றால் மழை, முள்ள நிலத்தில் பெய்கின்ற மழை போன்றவனை என்று கூறினேன்.
3: முடிச்சவிக்கி,
7: அரசியலில் போடுகின்ற சூழ்ச்சியான முடிச்சுகளை அவிழ்ப்பவன் என்று கூறினேன்.
8: மூடா என்றாயே.
7: அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் வறியவர்களுக்கு அள்ளு கொடுக்கின்ற மூடாத கதவுடையவன் என்று கூறினேன்.
3: புண்ணாக்கு,
7: எதிரிகளை புண்ணாக்குங்கள் என்று சொன்னேன்.
3: வேறு என்ன சொன்னான் அமைச்சர்? இந்த முறை மாட்டுவான். என் மூக்கை குறிபார்த்து அண்டங்காக்கா என்று சொன்னாயடா, அதற்கு என்ன அர்த்தம்?
7: அண்டம் என்றால் உலகம், காக்கை என்றால் காப்பாற்றுவது, உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன்.
3: அப்படியா அர்த்தம்?
7: அப்படித்தான் நான் பாடினேன்.
3: இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உழைப்பதற்குள் ஓடிவிடு.
7: மன்னா,
3: என்ன
7: என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள்.
1: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: The station with the best music.
9: It's East FM. It's East FM.
0: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: என்றும் இசையுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேகன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக் கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான் மேனேஜிங் பார்ட்னர் மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான் 6478910742.
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் 416-455-3514.
4: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:33 திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களை அறிந்துள்ள போன்றோம்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் சேவைக்கு நீங்கள் நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் பயண கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகிம். அதுவரை நீங்கள் கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் புறப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகிம். குறிப்பாக இது புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் புறப்பட்டி வாங்குவதும் ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் புறப்பட்டி ரின் மூலம் நீங்கள் மோர்கேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகு உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். ஆகவே மோர்கேஜ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான புறப்பட்டிக்கான அமெரிக்கா சட்டப்படி எப்படி புறப்பட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோர்கேஜை எவ்வாறு பெற்றுக் கொள்வதில் என்பதற்கான முழு சேவையை வழங்குகின்றார்கள் மோர்கேஜ் 24 சக்தி வகை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு சென்று புறப்பட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோர்கேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இது பற்றிய முழுமையான விவரங்களை நேரடியாக அழைத்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் மோர்கேஜ் 24 சக்தி வகை. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். இதேபோல லைன கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏரிய கடன்களுக்கெல்லாம் அதிக உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. நேரடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. அலையங்கள் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 ஹோம் எக்யூட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. ஆகவே மோர்கேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக் கொள்ள 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி வகையை நீங்கள் நாட முடியும். அதுவரை உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றாலும் வெயில் என்ற சூடாகவும் அதனை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. ஆகவே நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512 416-821-4512.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்தீப் பெயின்ஸ் களமிறங்கியுள்ளார். இதற்கான ஆவணங்களை அவர் தேர்தல் திணைக்களத்திடம் கையளித்துள்ளார். மிஸ்ஸாகா பிரம்டன் தெற்கு மற்றும் மிஸ்ஸாகா மோல்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக பழமையாற்றிய நவ்தீப் பெயின்ஸ் ரோஜர்ஸ் நிறுவனத்தில் வகித்து வந்த தலைமை கூட்டுறவு விவகார அலுவலர் பதவியிலிருந்தும் விலகியிருந்தார். ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கொண்டுவரப்பட சில நாட்கள் எடுக்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏதாவதொரு வகையில் ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என அவர் இந்தியாவில் வைத்து கூறியுள்ளார். தெற்கு ஈரானில் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையிலாவது நடத்த வேண்டுமெனும் இணக்கப்பாடு பெப்ரல் அமைப்பு ஒழுங்கமைத்திருந்த கலந்துரையாடலில் மத்திய அரசியல் கட்சிகள் மத்தியில் எட்டப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை தொடர்பிலான சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை எனவும் தாமதமின்றி தேர்தலை நடத்தவே விரும்புவதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருந்தனர். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து ஆட்சியமைக்க அதிமுக மேற்கொண்ட முயற்சிகளை தமது முடிவுக்கு பிரதான காரணமாக அவர்கள் கூறியிருந்தனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ் உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது. திசையெங்கும் கிழக்கு, நேரம் 4:39 ஆகின்றது. உலக நாடுகளின் பொருளாதார பலத்தினை தீர்மானிப்பதில் உணவுகளினுடைய ஏற்றுமதி என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. உலகத்தில் இந்த நாடுகளுக்கு உணவுகளை வழங்குவது அல்லது இந்த உலக நாட்டின் மக்களுக்கு உணவுகளை வழங்குவது என்று பார்க்கின்ற பட்சத்தில் 10 நாடுகள் 50% உணவு ஏற்றுமதிக்கு பொறுப்பாக இருக்கின்றன என்று சொல்லி புதிய தகவல்கள் தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. ஒட்டுமொத்தமாக உலகத்தினுடைய 30 டாப் ஏற்றுமதியாளர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இந்த உணவு ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது 80% உலகத்தின் உணவுகளை இந்த 30 நாடுகள் தான் வழங்குகின்றன. அதிலும் மிக முக்கியமாக இந்த டாப் எக்ஸ்போர்டர்ஸ் என்று வருகின்ற பட்சத்தில் கனடா ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது என்பதையும் இந்த பட்டியல் தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. 10வது இடத்தில் பிரான்ஸ் இருக்கின்றது, 9வது இடத்தில் தாய்லாந்து இருக்கின்றது, 8வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. உலகத்திற்கு அதிகளவில் உணவினை வழங்குகின்ற நாடுகளாக இந்தியாவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக 3% உணவு ஏற்றுமதிக்கு உலகளாவிய ரீதியில் காரணமாக இருக்கின்றது. 45.5 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான உணவு ஏற்றுமதியை இந்தியா ஆண்டுதோறும் செய்கின்றது. 7வது இடத்தில் ஆஸ்திரேலியா, 6வது இடத்தில் இந்தோனேஷியா, 5வது இடத்தில் மெக்சிகோ, 4வது இடத்தில் கனடா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கனடாவை பொறுத்தவரையில் உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது 4.4% உணவு ஏற்றுமதிக்கு காரணமாக இருக்கின்றது. ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 66.3 பில்லியன் என்கின்ற அமெரிக்க டாலர் பெறுமதியில் இந்த ஏற்றுமதியை சமீபத்திய ஆண்டில் கனடா செய்திருப்பதாக இந்த தரவு கூறுகின்றது. 3வது இடத்தில் சீனா இருக்கின்றது. 5% உலகினுடைய உணவு ஏற்றுமதிக்கு சீனா காரணமாக இருக்கின்றது. 2வது இடத்தில் பிரேசில் இருக்கின்றது. பிரேசில் 9.7% உலகினுடைய உணவு ஏற்றுமதிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. 3வது இடத்தில் ஐக்கிய அமெரிக்கா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 181.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்கின்ற பெறுமதியில் ஒரு ஆண்டுக்கு முன்னே தவறுகளின் அடிப்படையில் அமெரிக்கா இந்த உணவு ஏற்றுமதியை செய்திருக்கிறது. இது உலகளாவிய ரீதியிலான உணவு ஏற்றுமதியில் பார்க்கும்பொழுது அமெரிக்காவின் பங்கு 12.1% இருப்பதாக இந்த புதிய தகவல்கள் கூறுகின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:41 இது திசையெங்கும் கிழக்கு.

0: நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் உங்களுக்கு நீங்க நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி பதி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to 100,000 நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி என்பது குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய அரிய வாய்ப்பை வழங்குகின்றார். குறிப்பாக புளோரிடா, டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலம் மோர்கேஜை பேமெண்ட் கட்டிய பிறகு உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். மோர்கேஜ் 24 தமது ரஸ் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும், கனடாவில் இருந்தபடியே மோர்கேஜை ஏற்பாடு செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றார்கள். ஆகவே அமெரிக்காவுக்கு சென்று ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோர்கேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இந்த புறப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்களையும் எவ்வாறு மோர்கேஜ் பெற்றுக் கொள்வது பற்றியும் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகீம் அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். அதுவே நீங்கள் குறிப்பாக ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் அழைக்கலாம் அல்லது கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடனை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோர்கேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோர்கேஜினை பெற்று உங்களுக்கு வசதியாக ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் செய்திருக்கின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். அதுபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ், அதாவது குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில், ஜிடிஏ தாண்டி வெளியில் சொல்கின்ற பொழுது குறிப்பாக ஒட்டவா, நக்ரா ஃபோர்ஸ், லண்டன் ஒன்றியா போன்ற இடங்களில் நீங்கள் இவ்வாறு ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜ் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு இருக்கின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி அலையுங்கள் 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது இது பற்றி முழுமையான விவரங்களையும் இலவச ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்யூட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகின்றார். ஆக இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. ஆக இவங்க மோர்கேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகி நாடலாம். 416-821-4512 416-821-4512

நேரம் 4:52 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறோடு இன்றைய திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிங்கிற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போகணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165355 65.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, சல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

0: நேரம் 5:02 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மே மாதம் 26 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது ஈஸ்ட் எஃப் எம் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றையாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் திருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5544-0

0: நேரம் 5:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் சிவா சாய்க்கிறேன்.
1: எப்படி இருக்கீங்க சிவா?
0: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க?
0: பாடங்களுக்காண்டி வருது. ஆமா ஆமா, சீமான் பாடங்களுக்காண்டி வருது. சரி, பாட்டு வருது, கேட்கலாம். நன்றி சிவா, மீண்டும் பேசலாம்.
2: நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: 416-55-4-4-0-4-0-4-0-4-0.
0: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை.
1: வெளியில் 24°C உணரப்படுவது, 27°C. நாளைய தினம் புதன்கிழமை 23°C ஆக உணரப்படுவதும் 23°C ஆக இருக்கும்.
0: நீங்களும் கோபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998. 6478334998.
4: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்கன் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
5: பாட்டுக்கு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள். 5:22 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? நலசமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் பேசுறீங்க? ஆமா ஆமா ஆமா, நினைக்கிறேன் இணைப்பு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கின்றது. அவருக்கு நினைக்கிறேன் நாங்கள் பேசுவது விளங்கவில்லையாண்டு. சரி சரி, நாங்கள் நீங்கள் கேட்ட பாட்டை போடுறோம், கேட்கலாம்.
1: வசந்தன்
0: வசந்தன் எங்களோடு இணைந்திருந்தார். ஆமாம், அவருடைய இணைப்பு சற்று தெளிவில்லாமல் இருக்கின்றது. நன்றி வசந்தன், நீங்கள் கேட்ட பாட்டை வருது கேட்போம். பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்துள்ள போன்றோம்.
2: மோர்கேஜ் ரீஃபினான்ஸ் உங்களுக்கு நீங்கள் 4 மோர்கேஜ் 24 சக்தி பசை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. நீங்கள் குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார். குறிப்பாக ஒரு US உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பை பெற்று தருகின்றார். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை தான் தந்து கொண்டிருக்கின்றார். புளோரிடா மற்றும் டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரென்ட் மூலம் மோர்கேஜ் பேமெண்ட்டை கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று தருகின்றார். குறிப்பாக மோர்கேஜ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்குரிய சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோர்கேஜ் ஏற்பாடுகளை செய்வதிலும் முழு சேவையை வழங்குகின்றது மோர்கேஜ் 24. ஆகவே அமெரிக்காவுக்கு சென்று ப்ராப்பர்ட்டி தேடுவது, ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை மோர்கேஜ் 24 உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இங்கிருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு மோர்கேஜ் பெற்றுக்கொள்வது பற்றிய மேலதிக விவரங்களும் அது பற்றிய இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோர்கேஜ் நீங்கள் பிரதான வங்கியில் ரெனுவல் செய்ய முடிய வேண்டா கூட அதை வீடென்ற சூடாகவும் அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. அதுபோல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் ஈக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு வருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில், அதாவது குறிப்பாக ஓட்டவா, நானேகா போஸ், லண்டன், ஒன்ட்ரியோ போன்ற இடங்களில் நீங்கள் இவ்வாறு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான மோர்கேஜையும் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. குறிப்பாக நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட், கார் லோன், கிரெடிட் கார்டு மாதிரி மேலிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோர்கேஜாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தந்தும் உங்களுக்கு ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல செகண்ட் மோர்கேஜினை சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே அப்ரலையும் பெற்று உங்களுக்கு 72 மணி நேரத்திலையும் பண்டை பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி வகை. அலையுங்கள் 416-821-4512. 416-821-4512.

0: FM தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு இன்று நடத்தப்பட்டால் 60% அம்மாகாண மக்கள் பிரிவினைக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் என ஆங்கஸ் ரேட் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என கோரும் வாக்களிப்பு வரும் அக்டோபரில் இடம்பெறும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்த சூழலில் இந்த வார்த்தை பிரயோகம் 51% அல்பர்டா மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கியுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது.
4: கனேடிய பிரதமர் மார்க்கானியின் இந்தியாவுக்கான விஜயம் இருநாட்டு உறவுகளில் புதிய பாதையை வகுத்துள்ளதாக இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வர்த்தக மற்றும் முதலீட்டு சந்திப்புகளை மேற்கொள்ள அவர் கனடாவுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையை கடந்த காலங்களில் சீரழித்த ராஜபக்சக்களும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற பகல் கனவு காண்பதாக அரசாங்கம் விமர்சித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தத்தமது அரசியல் வளர்ச்சியை மறைப்பதற்காக நாடு மீண்டும் படுகொலையை நோக்கி செல்வதாக மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பொய்களையும் பரப்புவதாக அது சாடியுள்ளது.
4: தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசுக்கு 6 மாதங்கள் அவகாசம் கொடுப்போம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்மிடம் கூறியமைக்கு முரணாக திமுகவினர் செயற்பாடுகள் உள்ளதாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் சாடியுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோர் கூட ஆட்சிக்கு வந்தபோது புதியவர்களே என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
4: 5:33 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க? தாசன். எப்படி இருக்கிறீங்க?
4: நன்றி வணக்கம். கோஃபி டபுள் டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும். 416-55-4-0-4-0
7: போட்டாலே விறுவிறுக்கோ ஜர்தா பட்ட

மச்சி நாவத்தில் போட்ட ஷோக்கில் போட்டேன்.

0: நேரம் 5:38 இஸ்டெஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராஜ் பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க ராஜ்?
2: சோமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: உன் பேர் சொல்ல ஆசைதான்.
0: பாட்டு உங்களுக்கு வருது ராஜ். என்ன மாதிரி போகுது ஈவினிங் எல்லாம்?
2: முடிஞ்சு ஹைவேல போய் கொண்டிருக்கோம்.
0: ஹைவே போகுதா? என்ன மாதிரி நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0-4-0 416-55-4-4-0-4-0

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 35 மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸுரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி for you.

0: பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள் செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.
2: 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM இன் காஃபி டபுள் டபுள்.
3: அடுத்த நீர் இணைந்திருக்கின்றார் காஃபி டபுள் டபுளில், பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவண்யா.
3: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மாதகல் கரண்?
4: நல்லா இருக்கு. நீங்கள் ரிஷி கரகாரம் மிஸ் பண்ணி போட்டோம்.
3: அதான் அப்படிதான், இடையிடைய தலைமுறை ஆயிடுவோம்.
4: எல்லாரும் நல்ல ஒரு ப்ரோக்ராம். ஒவ்வொருத்தரும்
3: நன்றி. உங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க கரண். நன்றி. இணைந்து நமக்கு ஈஸ்ட் FM 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-

0: நேரம் 5:55 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க?
0: முன்னதாக நாங்கள் மீளவும் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்கள் அறிந்துள்ளதாம்.
3: வணக்கம் சக்தி பகை.
4: வணக்கம். எந்த ஒரு மோகே தேவையாக இருந்தாலும் மோகே 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கின்றது. தீர்வையும் தாண்டி இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மோகேஜ்களை வந்து நீங்க தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே அதற்கான தீர்வை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். முடியுமா முடியாதா அதுக்கு கோர்ஸ் பண்ணும் என்று இன்று நேற்று இல்லை, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதய சேவையை மோகே 24 நிறுவனம் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களில் ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடன் இருக்கும், மோகேஜுக்கு தேவையில்லாம உயர் வட்டி செலுத்தி கொண்டிருப்பீங்க, செகண்ட் மோகேஜ் இருக்கலாம், அப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களுடைய மோகேஜ் எல்லா பேமெண்ட்டையும் ஒரு பேமெண்ட் ஆக்கி ஒரு மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைப்பது மட்டுமன்றி பிரதான வங்கிகளான ஸ்கோஷியா, பிஎம்ஓடிஏடி ஆகிய வங்கியில் குறுகிய கால பாதிக்கும் உங்களுக்கு அப்ரூவலை பெற்று தருகிறோம். 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் எப்பயுமே உங்களுடைய அழைத்து தொடர்பை ஏற்படுத்தலாம். இது மட்டுமின்றி இன்று பலருக்கும் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு கடன் மட்டும் இருக்கா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கேஜ் பிரேக் பண்ண முடியாது, உங்களோட கிரெடிட் கார்டு கடன் 100,000 இருந்தால் ஒரு $3,000 உங்கள் மந்த்லி பேமெண்ட் போகுது, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும் மினிமம் பேமெண்ட் செய்து கொண்டிருந்தால், அப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கான ஹோம் இக்விட்டி லோனை பெற்று தருகிறோம். ஜஸ்ட் $800 வட்டியும் முதலும் சேர்த்து, இது பிரைவேட் மார்க்கேஜ் கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது. அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அழையுங்கள். 18 வயசுக்குள்ள 39 வயசுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கான பிசினஸை நீங்கள் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் அப் லோனை பெற்று தருகிறோம். 416-821-4512 கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700 மேல இருக்கணும். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டுமல்ல, உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ், அதாவது வந்து கமர்ஷியல் மோர்கேஜ் எந்த ஒரு பெரிய ஒரு இவன் 500,000 இருந்து அப் டு $10 million மட்டும் பிரதான வங்கிகள் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் பெற்று தருவது மட்டுமன்றி சில சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கான 90% மட்டும் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் மால் பெற்று தர முடியும். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். பட் நீங்கள் ஒரு பிசினஸையும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து வேண்ட போறீங்க இருந்தாலும் அந்த பிசினஸுக்கும் சேர்த்து அதுக்கான மோர்கேஜ் நாங்கள் பெற்று தர முடியும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கமர்ஷியல் மோர்கேஜ், கன்ஸ்ட்ரக்ஷன் மோர்கேஜ், அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் மோர்கேஜுக்கான தீர்வை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனமாக மோர்கேஜ் 24 நிறுவனம் ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களில் சேவையாட்டி கொண்டிருக்கிறது. 416-821-4512
3: நன்றி.

0: நேரம் 6:05 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் இணைந்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040.
1: வெளியில் 24°C உணரப்படுவது 28°C. நாளைய தினம் புதன்கிழமை 23°C ஆகவும் உணரப்படுவதும் 23°C ஆக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை. இருந்தாலும் கூட வியாழக்கிழமை வாகன எரிபொருள் விலை 10% வரையில் குறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கோஃபி டபுள் டபுள் 416-554-4040.

0: நேரம் 6:10 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் பிரசன்னா ஆகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க பிரசன்னா?
2: நல்லா இருக்கேன் அண்ணா. மக்களின் நாயகன் நான் உங்களை சொல்லலாம் நினைக்கிறேன்.
0: என்னையா இன்றைக்கு வேணாம், ரெண்டுக்கு நாள் சரி இல்லை, இன்னொரு நாள் சொல்லுவோம்.
2: இல்ல இப்ப என்ன சொல்றது, மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறன்றது வந்து கஷ்டம். உங்களுக்கு வந்து நிறையவே புண்ணியம் செய்திருக்கீங்க, அதான் கிடைச்சிருக்கு.
0: நன்றி நன்றி. அந்த புண்ணியத்தின் பலனா உங்கள அன்பு கிடைத்திருக்கிறது. நன்றி நன்றி. இடம் தந்துட்டு
2: வாடகைக்குறேன்
0: பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0-4-0 4-1-6-5-5-4-4-0-4-0

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்த வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:24 நிமிடம். இது கோபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் புஷ்பா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க புஷ்பா?
2: நல்ல சுகமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன என்ன செய்ய இருக்கீங்க ஈவினிங்ல?
2: வேலைதான்.
0: வேலை நடந்துட்டு இருக்கு. சரி சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: உடலும் உறவும்
0: நாளைய தீர்ப்பு படப்பாடு உங்களுக்கு வருது.
1: எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி புஷ்பா. வணக்கம்.
0: நன்றி நன்றி. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: மோர்கேஜ் 3 ஃபைனான்ஸ் தவிர்க்கிறீங்க. நாடலாம் மோர்கேஜ் 24 சக்தி பகி. இந்த பொழுது எங்களோட முன்னிருக்கின்ற வணக்கம் சக்தி பகி.
4: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கிறது. தீர்வையும் தாண்டி பல தொலைபேசி அழைக்கும் பொழுது அதற்கான தீர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 10 வருடங்களுக்கு மேலாக மோர்கேஜ் துறையிலே ஜிடிஏ பிற்பகத்திலே 3 இடங்களிலே காரியாலயம் கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிற நிறுவனமாகவும் 1000க்கும் மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த ஒரு நிறுவனமாகவும் மோர்கேஜ் 24 நிறுவனம் விளங்குகின்றது. இந்த ஒரு சூழலில் வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் மோர்கேஜ் இருக்கு, அல்லது வந்து உங்களோட கடன் இருக்கு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமா இருக்கு, வெஹிக்கிள் லீஸ் இருக்கு, மோர்கேஜ் பேமெண்ட் உங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்தால் உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்களை 50% மேல் குறைத்து பிரதான வங்கிகளான டிடிஎஸ், கொஷியாபியம் ஆகிய வங்கிகளை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கான தீர்வை வழங்குகின்றோம். எங்கள் 416-821-4512 மந்த்லி பேமெண்ட் ஜஸ்ட் $800 கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 100,000 அலையுங்கள்
3: 4168214512 என்ற இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைக்கலாம். நன்றி. வணக்கம்.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனின் பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
2: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவிக்கான போட்டியில் முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்டீப் பெயின்ஸ் களமிறங்கியுள்ளார். இதற்கான ஆவணங்களை அவர் தேர்தல் திணைக்களத்திடம் கையளித்துள்ளார். மிஸ்ஸிசாகா பிரம்டன் தெற்கு மற்றும் மிஸ்ஸிசாகா மோல்டன் நாடாளுமன்ற உறுப்பினராக கடமையாற்றிய நவ்தீப் பெயின்ஸ் ரோஜர்ஸ் நிறுவனத்தில் வகித்து வந்த தலைமை கூட்டுறவு விவகார அலுவலர் பதவியிலிருந்தும் அண்மையில் விலகியிருந்தார்.
4: ஈரான் போரினை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கொண்டுவரப்பட சில நாட்கள் எடுக்கும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏதாவது ஒரு வகையில் ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என அவர் இந்தியாவில் வைத்து கூறியுள்ளார். தெற்கு ஈரானில் தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையின் மாகாண சபை தேர்தல்களை பழைய முறையிலாவது நடத்த வேண்டும் எனும் இணக்கப்பாடு பெப்ரல் அமைப்பு ஒழுங்கமைத்திருந்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகள் மத்தியில் எட்டப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை தொடர்பிலான சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் எந்த தடையும் இல்லை எனவும் தாமதமின்றி தேர்தலை நடத்தவே விரும்புவதாகவும் தேசிய மக்கள் சக்தி அரசு தெரிவித்துள்ளது.
4: தமிழ்நாட்டில் அதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைந்திருந்தனர். மக்கள் தீர்ப்புக்கு எதிராக திமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க அதிமுக மேற்கொண்ட முயற்சிகளை தமது முடிவுக்கு பிரதான காரணமாக அவர்கள் கூறியிருந்தனர்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
5: நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: வீடொன்றி வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 647 Oh My Home.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச முகமது லெபி, 437-477-7960 437-477-7960.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ், 416-292-2455.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

அழைக்கும் பொழுது முடியாதா செய்வதற்கு இன்று பலருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு கடன், வெஹிக்கிள் லோன், செகண்ட் மோட்கேஜ், பிரைவேட் மோட்கேஜ் என்று பல

0: மைய வங்கிகள் 416-821-4512 இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்களை எங்கள். இது மட்டுமன்றி உங்களுக்கான கிரெடிட் கார்டு கடன் மட்டும் இருக்கு, ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ண முடியாண்டாலும் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஹோம் இக்விட்டி லோனை அப் டு 500,000 மட்டும் பெறலாம். அது இது என்ன அட்வான்டேஜ்னு சொன்னால், 100,000 உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெப்ஸ் இருந்தால் உயர் வட்டி மாதாந்த கட்டுப்பணம் கிட்டத்தில் $3,000 கிட்ட பே பண்ணுவீங்க, பிளஸ் உங்களை கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்ல முடியும், குறைந்து செல்லும். ஆனால் ஹோம் இக்விட்டி லோனாக பெறும்பொழுது $800 தான் பே பண்ணுவீங்க. இதில் ஹிடன் ஃபீ கிடையாது, பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, இது வந்து லெண்டர் ஃபீ இல்லை, ரினுவலுக்கு லோயர் இன்வால்வ் ஆக தேவையில்லை. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் $800 உங்களுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து ஹோம் இக்விட்டி லோனாக பெற முடியும். 416-821-4512 நீங்கள் அழைக்க வேண்டியது 416-821-4512 என்ற இலக்கத்தை கலையுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்ச்சேஸுக்கான மோர்கேஜ் பில்டர்ஸ் பர்ச்சேஸ் இந்த பர்ச்சேஸ் ஆக இருந்தாலும் பிரதான வங்கிகள் வந்து பிஎம்ஓ கொஷியோ டிடி ஆகிய வங்கிகள் உங்களுக்கான மோர்கேஜ் பெற்று தருகிறோம். 416-821-4512 இது மட்டுமல்ல உங்களுக்கான பிசினஸ் லோன் வந்து அப்ரூவல் இன் 1 week, அதுவும் பிரதான வங்கிகளான பிரதான வங்கியில் உங்களோட பிசினஸ் 2 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும், உங்களோட கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700க்கு மேலே இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் பிசினஸ் ஸ்டார்ட் அப் லோன் உங்களோட வயசு வந்து 18-33 இருந்தால் உங்களுக்கான பிசினஸ் ஸ்டார்ட் அப் லோன் புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனிக்கும் அப்படி 75,000 மட்டும் பெற முடியும். கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 700க்கு மேல் இருக்க வேண்டும். 416-821-4512. செகண்ட் மார்க்கெட் நோ கிரெடிட் செக் நோ அப்ரைசல் இல்லாமல் அப் டு 500,000 மட்டும் அப்ரூவல் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours. 416-821-4512 அலையுங்கள். 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கொமர்ஷியல் மார்க்கேஜை வந்து அப் டு 90% மட்டும் சில ப்ராப்பர்ட்டிஸுக்கு நம்மால் பெற்று தர முடியும். பிரதான வங்கிகள் அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. அதாவது உங்களுக்கு கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை 10% டவுன் நீங்கள் வண்டி கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மார்க்கேஜ் அல்லது பிசினஸையும் கமர்ஷியலையும் சேர்த்து வந்து போறீங்களா, அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு மார்க்கெட் 20% அழையுங்கள். நன்றி.
1: நன்றி சக்திபதி, எங்களோடு நடந்து கொண்டதுக்கு.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:49 இருக்கின்றது. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம்.
3: மேலும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: தொடர்ந்து நம்ம ஒரு தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்

0: your favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
2: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
6: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
7: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு, மலிவு விலையில் கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 2930550. goodlifeflooring.ca. RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா, 416-303-0881. உதயன், 647-539-5601. RKS Salon.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 பார்ட்ஸுடன் 5 முதல் 10 லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 பார்ட்ஸுடனும் 5 லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
8: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1066. ஒன் ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
9: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551. 416-558-2551.

0: வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அறிவு மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு

0: இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
1: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
4: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் நலமா இருக்கிறேன்.
3: அப்படியே ஜெகஜோதியா இருக்கே, வெளியே பிரகாசமான ஒரு நாள்
4: இருக்கு. போன கிழமை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இந்த கிழமை கொஞ்சம் பரவாயில்ல.
3: அந்த வீக்கெண்ட் வந்தா மட்டும் மழை வந்துட்டு இருந்துச்சு.
4: வெளியில போகாதீங்க,
3: வெளியே போகாதீங்க, வீட்டோட இருங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த கிழமை கொஞ்சம் நல்ல வெதராத்தான் இருக்க போகிற மாதிரி இருக்கிறது, அதுதான் எதிர்வு கூறியிருக்காங்க. இப்படி ஏராளமான விஷயங்களும் பார்க்க போறோம். 7:02 எஸ்எஃப்எம் காற்றடையூடாக நீங்களும் நம்ம ஒரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மே மாதம் 26ஆம் தேதி நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.
4: ஆமாம், தொடர்ச்சியாக 2 மணி நேரமும் நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்கலாம். எஸ்எஃப்எம் 102.7 ஊடாகவும் எஸ்எஃப்எம் .ca ஊடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில் சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக எஸ்எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி esfm102.7@gmail.com.
3: அப்படியே வெளியே காலநிலையை கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னு சொன்னா, தற்போது 28°C உணர்நிலை 30°C உணர்ந்து உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நள்ளிரவு 12 மணி முதல் எந்தவித மாற்றங்களும் இல்லை என்பதுதான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நாங்கள் 2 மணித்தியாலங்கள் வளமையா என்னென்ன நிகழ்ச்சிகள் எடுத்து வருவோமோ அதெல்லாம் இன்றைக்கும் எடுத்து வருவோம் இல்லையா சாணம்?
4: நிச்சயமாக முதல் மணித்தியாலத்தில் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்திருக்க போகின்றோம். அதனைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. அதுக்கு பிறகு முதன்மை 3 பகுதியில் முக்கியமான 3 செய்திகள் உங்களுடன் நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 2வது மணித்தியாலம் அப்படியே போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அள்ளித்தந்த வாழும் போட் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய பதில்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றீர்கள். அதுக்கு பிறகு நாங்களும் மணிமகுடம் பகுதியை கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம்.

0: எழுமணி 8 நிமிடம் எஸ்டெஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், இன்றைய நாளும் ஒரு அழகிய தமிழ் வார்த்தையோடு தான் வந்திருக்கின்றோம். அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா நெகிழி என்பதுதான் அந்த வார்த்தையா இருக்குது.
0: நெகிழி அப்படியே வாய்க்குள்ள அப்படியே குளறுது,
1: அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போகுது. ஆமாம், இந்த வார்த்தைக்கான விளக்கம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நாங்கள் இப்போ தற்போதைய காலத்தில் நெகிழி என்று சொல்லி பிளாஸ்டிக் என்ற பொருளில் பயன்படுத்துகின்றோம்.
0: ஆனால் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெகிழி என்ற இந்த வார்த்தை இருண்ட காடுகளில் வழிகாட்டியாக எடுத்து செல்லப்படும் தீப்பந்தத்தை குறித்திருக்கின்றது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு டார்ச் மாதிரி பாவிச்ச ஒரு தீப்பந்தத்தை தான் சங்க காலத்தில் நெகிழி என்று அழைத்திருக்கின்றார்கள்.
1: ஆமாம்,
0: எனவே இன்று நாங்கள் எடுத்து வந்த அந்த அழகிய வார்த்தை நெகிழி என்பதாகும்.
2: மல்லியே சக்கரவள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே,

0: எப்பொழுதும் கேளுங்கள். தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
4: Ganga Textiles and Fashion வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள், பெண்கள், சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: உங்கள் சகல விதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: நேரம் 7:22. நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நல்லதாய் நாலு விஷயம் பகிர்ந்து கொள்ளும் நேரம்.
1: ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அன்றைய நாள் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை எழுதி வைக்கும் பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்கு உதவும் ஒரு சிறந்த வாழ்வியல் பழக்கமாக மாறுமா?
0: ஆமாம், அந்த நாளில் நாம் செய்த தவறுகள், பெற்ற வெற்றிகள் அல்லது மனிதர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை இரவில் சிந்தித்து எழுதும் பொழுது அது நமது சுய அறிவை மேம்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன பழக்கம் தான். நான் வந்து ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தவறையோ இல்லாட்டி வந்து நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கிற விஷயத்தை வந்து மாற்றிக்கொள்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்.
1: எனவே இதைத்தான் நாங்களும் நல்லதா நான்கு விஷயம் பகுதியில் எடுத்து வந்திருந்தோம். நேரம் சரியாக 7:23. இந்த பகுதியில் மோகேஷ் 24 தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடி அழைக்கின்ற பொழுது இது பற்றிய முழுமையான விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 அழைக்க முடியும். கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு இப்பொழுது வழங்கப்படுகிறது. குறிப்பாக புளோரிடா, டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி ரெண்ட் மூலம் நீங்கள் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆகவே மோகேஜ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்காவில் சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜை ஏற்பாடு செய்வதிலும் முழுமையான சேவைகளை வழங்குகின்றார்கள். அமெரிக்கா சென்று நீங்கள் புறப்பட்டு தேடுவது ப்ரோசஸ் பண்ணுவோம்னு சொல்லி புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் மிக இலகுவாக ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுக்கு மோகேஷ் 24 கை கொடுக்கிறது. ஆகவே இதை பற்றிய விவரங்களை நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையான விவரங்கள் அறிந்து கொள்ளலாம். அலையுங்கள் மோகேஷ் 24 சக்திபகி 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்கலாம். அதேபோலே நீங்கள் லைன் கிரெடிட்டாக இருக்கலாம் அல்லது கார் லோன் அல்லது கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்று உங்களுக்கு மிகவும் வசதியாக ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. அழைப்பதற்கான தொலைபேசி நினைப்படுத்திக்கோம் 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்கலாம். அதுவரை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜிடிஏக்குள்ளேயா இருக்கலாம் அல்லது ஜிடிஏ தாண்டி வெளியில் குறிப்பாக நகரா ஃபால்ஸ், ஒன்டாரியோ, லண்டன் ஒன்டாரியோன்னு சொல்லி எங்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மோகேஜ் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு இருக்கின்றார் மோகேஜ் 24 சக்தி பகீம். 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்கலாம். ஃபர்ஸ்ட் மோகேஜை நீங்கள் பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் ஈக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினியூவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருக்கலாம். இதில் குறிப்பாக உங்களுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகீம். அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். இதேபோல நீங்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அதாவது நீங்கள் ஒரு பிசினஸை ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையான $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகின்றார். இந்த பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் பற்றியும் நீங்கள் நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 அழைத்து நீங்கள் சக்தி மிகவும் எழுதிய விவரங்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளலாம்.

0: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் 60% அம்மாகாண மக்கள் பிரிவினைக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் என ஆங்கஸ் ரீட் கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. கனடாவிலிருந்து பிரிவதற்கான பொது வாக்கெடுப்பு அவசியமா என கோரும் வாக்களிப்பு வரும் அக்டோபரில் இடம்பெறும் என அல்பர்டா முதல்வர் அறிவித்த சூழலில் இந்த வார்த்தை பிரயோகம் 51% அல்பர்டா மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கியுள்ளமையும் அவதானிக்கப்பட்டுள்ளது.
1: கெனடிய பிரதமர் மார்க் கார்னியின் இந்தியாவுக்கான விஜயம் இருநாட்டு உறவுகளில் புதிய பாதையை வகுத்துள்ளதாக இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வர்த்தக மற்றும் முதலீட்டு சந்திப்புகளை மேற்கொள்ள அவர் கனடாவுக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இலங்கையை கடந்த காலங்களில் சீரழித்த ராஜபக்சகளும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்ற பகல்கனவு காண்பதாக அரசாங்கம் விமர்சித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் தத்தமது அரசியல் வளர்ச்சியை மறைப்பதற்காக நாடு மீண்டும் படுகுழியை நோக்கி செல்வதாக மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பொய்களையும் பரப்புவதாக அது சாடியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள தாவேக அரசுக்கு 6 மாதங்கள் அவகாசம் கொடுப்போம் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்மிடம் கூறியமைக்கு முரணாக திமுகவினரின் செயற்பாடுகள் உள்ளதாக கம்யூனிஸ்டுகள் சாடியுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோர் கூட ஆட்சிக்கு வந்தபொழுது புதியவர்களே என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைநனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல், 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொராண்டோ.
6: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
5: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
6: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
5: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
6: அழகோ அழகு, 6477873784.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: சகோதரி கவலைப்படாதீங்க. அப்படி என்ன கவலை உங்களுக்கு?
1: ஒரு கவலையும் இல்ல,
0: சந்தோஷமா தான் இருக்கு.
1: எங்களோட வாயில இருந்து அதை கேட்கணும் மட்டும்தான் நீ
0: பாரு. அதுக்காகத்தான் சரி. 7:46 இஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு இவ்வளவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளும் நேரமாக இருக்கிறது.
1: அந்த வகையில் முதன்மையாக USMCA வர்த்தக ஒப்பந்தம் இருந்தாலும் கனடா மற்றும் மெக்சிகோ மீது அமெரிக்கா சுங்க வரிகளை தொடர்ந்து வைத்திருக்க முடிவு செய்திருக்கிறதா? அமெரிக்கா தொழில்களை பாதுகாக்க அது அவசியம் என அமெரிக்கா கூற, இது வர்த்தக உறவுகளை பாதிக்கலாம் என கனடா தற்பொழுது எச்சரித்திருக்கிறது.
0: இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இன்றைய தினம் லெபனானில் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறதாம். இந்த தாக்குதல் லெபனானின் கிழக்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்களும் தெரிவிக்கின்றன.
1: அதேவேளையில் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் உள்ளனரா என்பது தெரியவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
0: இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்புக்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை எதிர்கொள்வதில் ஈரான் களம், வீதி மற்றும் ராஜதந்திரம் ஆகிய 3 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்களாம்.
1: இதேவேளையில் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அது மத்திய கிழக்கு பிராந்தியம் மட்டுமன்றி அதை தாண்டி உலகளவில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், ஈரான் மிகவும் வன்முறையான முறையில் பதிலடி கொடுக்கும் என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்

0: இல்ல, ஈரான் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கும் இன்னும் தயாராகவே இருப்பதாகவும் அனைத்து சாத்தியக்கூறுகளும் திறந்தே இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது.
1: இதுவரை முதன்மை மூன்று பகுதியோடு இணைந்திருந்தோம். நேரம் 7:48.
0: இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் தவறுக்கு நீங்கள் நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகுதி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தா அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு 100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்தை பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதே வேலை குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் ஆகிருக்கலாம், அல்லது கார் லோன், கிரெடிட் கார்டு சொல்லி ஏனைய அதி கூடிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்த இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மூக்கச்சாக கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மூக்கச்சினை பெற்று உங்களுக்கு பேமெண்ட், அதாவது 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் இதில் ஏற்படுத்தியிருக்கின்றார் மோகேஷ் 24 சக்தி பகை. இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அளிக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களையும் இலவச ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மூக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் ரூபாய் வரை ஹோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவர் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை குறிப்பாக நீங்கள் பிசினஸ் ஸ்டார்டிங் லோன், அதாவது நீங்கள் ஒரு புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற போது அதுக்கான கடனாக லோனாக நீங்கள் அப் டு $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தருகிறார். இது பற்றி நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நேரடியாக அழைக்கலாம் சக்தி பகி. 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். கனடாவில் நீங்கள் கனடாவில் இருக்கும் நீங்கள் அமெரிக்காவில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் ஒரு வறிய வாய்ப்பையும் வழங்குகின்றார். புளோரிடா, டெக்சஸ் போன்ற இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்குவது ஒரு மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பாக இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நீங்கள் மோகேஜ் பேமெண்ட் கட்டிய பிறகும் உங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். மோகேஜ் 24 தமது ட்ரஸ்ட் பார்ட்னர்ஸ் ஊடாக இணைந்து உங்களுக்கு சரியான ப்ராப்பர்ட்டியை அமெரிக்கா சட்டப்படி எப்படி ப்ராப்பர்ட்டி வாங்குவது என்பதிலும் கனடாவில் இருந்தபடியே மோகேஜ் ஏற்பாடுகள் செய்வதிலும் முழுமையான சேவையை வழங்குகின்றது மோகேஜ் 24. அமெரிக்காவுக்கு சென்று நீங்கள் புறப்படி தேடுவது மற்றும் ப்ரோசஸ் புரிந்து கொள்வது போன்ற சிரமங்கள் இல்லாமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுக்கு மோகேஜ் 24 வழிகாட்டுகிறது. ஆக இது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மோகேஜ் 24 சக்தி பகை 416-821-4512. 416-821-4512.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
6: வினோத்குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-6651-89. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், 6477-6651-89.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point.

0: சிறப்பு துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 8 மணி. ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம உரிவின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் 2வது மணித்தளத்துக்கு வந்திருக்கின்றோம். வெளியே காலநிலை ஒருத்தரம் பார்த்திடலாம். தற்போது 26 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 28 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் வாகன எரிபொருளின் விலையிலும் எந்தவித மாற்றங்களும் இல்லை.
2: இதேவேளையில் நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்தும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: சரி, செவ்வாய்க்கிழமையில் நாங்கள் 2வது மணித்தளத்தில் என்ன செய்ய முடியும் சொன்னா, நேர்களோடு பேச நேரமாக இருக்க போகிறது. இன்றும் ஒரு போட் நிகழ்ச்சி அழித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோட தான் நாங்களும் இணைந்திருக்க போகிறோம்.
2: ஆமாம், அந்த வகையில் இன்றைய நாளும் ஒரு கேள்வியை கொண்டு வந்திருக்கிறோம். முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் என்ன நாங்கள் சுவாரஸ்யமாக கேட்போம்னா, ஒரு நாட்டில் வந்து மிகவும் பிரபல்யமான ஒரு உற்பத்தியாக இருக்கலாம், இந்த நாட்டில் வந்து இதுதான் உற்பத்தியாக
1: அந்த நாட்டின் வளம், அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்களும் எடுத்து வருவோம்.
2: ஆமாம், ஒன்று வந்து நாங்கள் இந்த நாட்டை கொடுத்து இந்த நாட்டில் இது அதிகமாக உற்பத்தி ஆகிறது, இல்லை இந்த நாட்டினுடைய வளம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை மாற்றி நாங்கள் மற்ற மாதிரியும் கேட்கலாம், இந்த பொருள் வந்து இந்த நாட்டுக்கு பேர் போனது அப்படின்றத வந்து நாங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி தான் இன்றைய நாளும் ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் கேட்க போகும் கேள்வி, உலகில் அதிக கொக்கோ, அதாவது இந்த சாக்லேட்டுடைய ரா மெட்டீரியல் இருக்குல்ல கொக்கோ, கொக்கோ உற்பத்தி செய்யும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது.
1: உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் தர தயாராக இல்லை. ஆமாம், நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். உலகில் அதிக கொக்கோ, அதாவது சாக்லேட் உற்பத்தி செய்யப்படும் அந்த நாடு எது, கொக்கோ என்பது சாக்லேட்டின் ரா மெட்டீரியலாக இருக்கிறது, அதனுடைய உற்பத்தி செய்யும் நாடு எது என்பதுதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் அழைக்கலாம் 416-544-4000 வாயிலாக.